0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஆத்தாடி ஆத்தாடி. நவீன் மாதவோட வாய்ஸ்ல நாமுத்துக்குமார் வரிகள் எழுத எஸ்எஸ்

0: FMR Radio City 91.1.
1: உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் முதல் பிள்ளை கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகும் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. மே மாதம் 5ஆம் தேதி, பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று சங்கடகர சதுர்த்தி. பொதுவாகவே வாழ்க்கையில முழுமுதற் கடவுளா இருக்கக்கூடியவர் விநாயகர். சங்கடகர சதுர்த்தியில கண்டிப்பான முறையில விநாயகரை வழிபட்டு நம்ம போகக்கூடிய காரியங்களுக்கு போனா நமக்கு ஜெயம் உண்டாகும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. விநாயகர் பற்றிய நிறைய விஷயங்கள் நாம பேசுறப்ப, விநாயகருக்கு எதற்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, விநாயகர் அப்படிங்கறது என்னன்னா வினைக்கு நாயகர். அப்ப யார் என்ன செஞ்சாலும் அந்த வினைக்கான நாயகர் அந்த செயல் செய்யறவங்க தான். ஆக நீங்களும் விநாயகர் தான். ஒவ்வொரு நாள் நீங்க செய்யக்கூடிய அந்த செயலை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு, நாம செய்யக்கூடிய இந்த வினைக்கு நாம தான் பொறுப்புன்னு நினைச்சு நீங்க அந்த செயலை செய்யும் பொழுது அந்த வினைக்கு நாயகர் நீங்க விநாயகரா மாறலாம். கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில உதயராகம் நிகழ்ச்சிக்காக, நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1
1: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. இன்று ஒரு கோவில் பக்கத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு அம்மநாதர் திருக்கோவில். இந்த ஸ்தலம் நவ கைலாயங்கள்ல ஒன்று. கொடிமரத்து பக்கத்துல நின்று விலகி போன நந்தியையும் சிவனையும் தரிசிக்கலாம்ங்கிறது விசேஷம். இந்த கோவில் காலையில 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு, சிவ தரிசனம் பெற விரும்பின உரோம்ச முனிவர் அகத்தியரோட ஆலோசனைப்படி தாமிரபரணி நதிகளில் 9 மலர்களை போடுறார். இதில் 2வது மலர் இந்த ஸ்தலத்தில் கரை ஒதுங்கியிருக்கு. இங்கே உரோமசர் லிங்க பிரதிஷ்டை செஞ்சு சிவனை வழிபட்டார். பிற்காலத்தில் அந்த லிங்கம் ஒரு அரச மரத்தின் கீழே இருந்திருக்கு. இந்த பகுதியில் வசித்த சிவ பக்தைகள் 2 பேர் நெல் குத்தி அரிசி வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. தினந்தோறும் இந்த ஸ்தலத்தோட லிங்கத்திற்கு பூஜை செஞ்சு வணங்கின பின்னாடி தான் தங்களுடைய வேலையே தொடங்குவாங்க. ரொம்ப நாளாக ஒரு ஆதங்கம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த லிங்கம் கோவிலில் இல்லாமல் மரத்தடியில் யாராலும் கவனிக்கப்படாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு கோவில் கட்ட நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோ ஏழை, அவங்கக்கிட்ட காசு இல்லைல்ல. தன்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதன் மூலமாக ஒரு கோவில் கட்டணுங்கிறது ஆசை. அவங்களுடைய பக்தியில் மகிழ்ந்து போனார் சிவன். அடியார் வடிவில் அந்த பெண்களோட வீட்டுக்கு போய் சகோதரிகள் உபசரித்து உணவு பரிமாறி இருக்கிறாங்க. வீட்டில் விளக்கு எரியலை. அதை சுட்டி காட்டினவர், விளக்கு எரியாத வீட்டில் எப்போ பிரகாசம் இருக்கிறது இல்லையோ அதை போலவே மங்களமும் இருக்கிறதில்ல, மங்களம் இல்லாத இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு எழுந்துட்டார். பதறி போனாங்க சகோதரிகள். அவங்க அவசரத்தில் தேடினப்ப விளக்கு இருந்த இடத்தையும் கண்டுபிடிக்க முடியலை. சமையலுக்கு வச்சிருந்த தேங்காயை உடைச்சு அதில் நெய் விட்டு விளக்கேற்றினாங்க. மகிழ்ந்த சிவனடியார் சாப்பிட்டுட்டு சுயரூபத்தில் காட்சி கொடுக்குறார். சகோதரிகளும் சிவனை வணங்கினாங்க. அதற்கப்புறம் தான் அவருடைய இல்லத்தில் செல்வம் பெருகுச்சு. அதனால் இந்த கோவிலை எழுப்பி இருக்கிறாங்க. இந்த ஸ்தலம் நவ கைலாயங்களில் ஒன்றாக இருக்கிறதுனால இன்னும்

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. இப்பதான் சித்ரா பௌர்ணமி முடிஞ்சிருக்கு. இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு எப்பொழுதுமே சக்தி அதிகமா இருக்கும். சித்ரா பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க. அதுலயும் முக்கியமா கிரிவலம் போறது, திருவண்ணாமலையில கிரிவலம் போறது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மதுரையில இருக்கக்கூடிய சித்திரை திருவிழாவும் இந்த சித்ரா பௌர்ணமியோடு இணைந்த ஒரு விஷயம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏழைகளுக்கு உதவுறது போன்ற நல்ல செயல்களை செய்யறதன் மூலமா சித்ரகுப்தரோட அருளை பெறலாம்னு சொல்றாங்க. அதாவது யமதர்மராஜாவுக்கு குழப்பம் ஆயிடுச்சு, யாருக்கு அக்கவுண்ட்ல வந்து நல்லது போடுறது இல்ல கெட்டது போடுறதுன்னு. ஏன்னா அவரால் ஒரே ஆளால எல்லாத்தையும் பார்க்க முடியாது அப்படிங்கறதுனால பார்வதி தேவி வரைந்த ஒரு சித்திரத்துல இருந்து இவர் பிறந்தார். அதனாலதான் இவருக்கு சித்ரகுப்தர் அப்படின்னு பேர். இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சித்ரகுப்தர் தான் நம்மளுடைய அக்கௌண்ட ஃபுல்லா மெயின்டைன் பண்றவர். இவன் இவ்வளவு நன்மைகள் பண்ணிருக்கான், இவன் இவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சித்ரகுப்தருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க பூஜை செய்யும் பொழுது நம்முடைய பாவ கணக்குகள் இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதனாலதான் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமிகளை விட இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறந்த ஒரு விஷயம். பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடிதான் நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த பாவ புண்ணியங்களுக்கான கணக்க நிலைநாட்டக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டில உதயராகம் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜி அருள்மொழி.

0: பரபர நியூ ஓடு தி சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
2: ரேடியோ சிட்டில கேட்டுட்டு இருக்கீங்க டக்குன்னு டக்குன்னு அனிருத்தின் குரலில் விஜயின் வரிகள் இசை ஹிப் ஹாப் தமிழா.

0: Rest in peace.
1: உண்மையிலேயே வேற லெவல் தான் லியோ. லியோ 2, லியோ 2 ஜனநாயகனுக்கு அப்புறமா அடுத்த படம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அதெல்லாம் கஷ்டமாச்சே. பெற்றிருக்குதுங்க. யாருமே எதிர்பாராத ஒரு ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று காலையிலேருந்து அப்படியே கவுண்டிங் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக மற்ற இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல்களில் இருக்கக்கூடிய இந்த கவுண்டிங்லாம் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 மணி அளவில், ஒரு 1.5 மணி அளவுலலாம் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு பொக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது மட்டும் வந்து 4.5, 6 அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. கவுண்டிங் போயிட்டே இருந்துச்சு. ஃபேஸ் ஒன்று 23வது சுற்று, 24வது சுற்று வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஃபைனலாக கடைசியில் வந்துட்டு வந்துருச்சுங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க தாவேக்கா வந்துட்டு 108 இடங்களில் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக. அதுக்கப்புறமா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 59 இடங்களில், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 47 இடங்களில். அதுக்கப்புறமா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இந்திய நேஷனல் காங்கிரஸ் 5 இடத்துலையும், பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடத்துலையும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 2 இடத்துலையும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 இடத்துலையும், விடுதலை சிறுத்தைகள் 2 இடத்துலையும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்தியா மார்க்சிஸ்ட் சிபிஐ 2 இடங்களையும், பாரதிய ஜனதா பார்ட்டி 1 இடத்துலையும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம்டிகே அவங்க 1 இடத்துலையும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு இடத்துலயும் அப்படின்னு சொல்லி இதுதான் நேத்து ஃபைனலா வந்திருக்கக்கூடிய ரிசல்ட். சோ மொத்தத்துல யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரே தாவேக்கா விஜய் அவர்களுடைய அலை தான் கம்ப்ளீட்டாக வீசியிருக்கு அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது இருந்து, அதாவது ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், எக்ஸிட் போலாக இருக்கட்டும், அதில் இந்த ஆக்சிஸ் மை இண்டியா அவங்களுடைய எக்ஸிட் போல் மட்டும்தான் வந்துட்டு ஒரு கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா அப்போ வந்தப்போ வந்து பார்த்தோம்னா அந்த எக்ஸிட் போலில் நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்துட்டு அவங்க ஒரு 18-20% எடுப்பாங்க, 18-20% எடுப்பாங்க தாவேக்கா. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-15 சீட்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சில பேர்லாம் வந்துட்டு 10 சீட்டுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நான் இனிமேல் பாலிடிக்ஸ் பேசுறதே விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்கல 35% வாக்குகள் அப்படின்றத முதல் தேர்தலிலேயே ஒரு பார்ட்டி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே 35% ஆஃப் ஓட் அப்படின்றத வாங்கியிருக்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிங்க. ஹிஸ்ட்ரி ஹாஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆக மொத்தம் இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்படா அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி எப்போ அவர் வந்துட்டு, ஏன்னா இப்போ 108 அப்படின்னும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆனால் அவங்க வந்துட்டு மெஜாரிட்டி அப்படின்றது இல்லாமல் இருக்குது. இது ஒரு தொங்கு சட்டசபை அப்படின்ற மாதிரி பல இதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கலாம் அவங்களுக்கு ஆதரவு அப்படின்றது இருக்கணும், என்ன நடக்குறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியா, நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான அம்சமான அரட்டி விடுற மாதிரி நாளாம் இருக்கு. ரேடியோ ஸ்ரீ பரத்தினுடைய வாழ்த்துக்கள். யாருக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேவோ அவங்களுக்கு மெனி மெனி மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நேற்று ஒருத்தருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டேவாக இருந்துச்சு, அவருடைய ஃபேன்ஸுக்கும் சரி. பேசலாம் ஷோவில் இன்னைக்கு நிறைய பேசலாம், தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. இன்னைக்கு ஷோவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது சில முக்கியமான இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுடைய பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். சரியா, குட் மார்னிங்.
2: ரேடியோ சிட்டிலோ வினண்டி புட்ட பொம்மா, அர்மான் மலிக் பாடினா, ராமஜோகே சாஸ்திரி ரசன பாட்டா, கம்போஸ்ட் பை எஸ் எஸ் தமன்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangam vanga aarambikkalam. NAC DigiGold app ay download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness. Satya.
4: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
5: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
7: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
8: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேஜ் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
9: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
10: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
11: ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷனோட சீக்ரெட் ஜிஎஸ்பிஎல் ரைனோ எம்எஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ். ஹை கிரேட் ஸ்டீல், லாங் லாஸ்டிங் டியூரபிலிட்டி. ஒவ்வொரு பைப்பும் ரிகரஸ் குவாலிட்டி டெஸ்டிங்கை கடந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL Rhino Solid Pipes Solid Choice.
12: Joya Lucasல் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joya Lucasல் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள Joya Lucas ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
13: Joya Lucas, world's favorite jeweler.
14: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
15: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
16: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
17: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறு ஆக்குங்க.
18: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
19: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
3: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
19: இது மாஸ் ஆஃபருங்க.
3: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸா ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
9: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
8: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
10: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
8: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
0: Visit sentthomascollege.com.
11: கூட்டுறவு

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
2: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். டிராபிக் அப்படின்னு சொல்லலாம், சிட்டியில் இப்போதைக்கு பெருசாக எங்கேயும் டிராஃபிக் இல்லை, இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. சரியா, இப்போ டிராஃபிக் கம்மியாக இருக்கும், ஒரு 8 மணிக்கு மேலே இருக்கும், அப்போ எங்கே டிராஃபிக்னு பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தை கூட. குட் மார்னிங்,

0: Yono SBI Cricket का ब्लॉकबस्टर
1: In the cricket season, Radio City ல கேளுங்க exclusive match trivias, match updates and match reviews. இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் entertainment in sixer and எக்கச்சக்க fun. Cricket in legend Harbhajan உடன். Cricket in
0: blockbuster. Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் டிசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
14: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
15: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
1: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறாக்குங்க.
4: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக் கீழ் சென்னை.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷனோட சீக்ரெட் GSPL ரைனோ MS பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ், ஹை கிரேட் ஸ்டீல், லாங் லாஸ்டிங் டியூரபிலிட்டி. ஒவ்வொரு பைப்பும் ரிகரஸ் குவாலிட்டி டெஸ்டிங்கை கடந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரெங்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL ரைனோ, சாலிட் பைப்ஸ், சாலிட் சாய்ஸ்.
8: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
9: NAC A+ அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
10: விசிட் saintthomascollege.com.
11: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
12: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
13: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
13: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
15: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
16: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
15: இது மாஸ் ஆஃபருங்க.
16: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
17: சார் சார், என்ன ரெண்டு தடவை கலவை தட்டுறாங்க?
18: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
19: பொல்லாதவன் 2 சார்.
18: என்ன பொல்லாதவனாக்காம விட மாட்டல? சொல்லு, சொல்லி தொல.
19: பைக்கு திரும்பி கிடைக்கிற இடத்துல முடியுது சார் பார்ட் 1. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் பார்ட் 2. என்னதான் பைக் கிடைச்சாலும் அவனுக்கு கம்பெனில ஹைக் கிடைக்கல சார். கேஸ் ஆயிடுச்சுல, இல்லன்னா மட்டும் அப்படியே கொடுத்து கிழிச்சிருவீங்கன்னு அந்த பைக்கை வித்து வந்த காசுல அவங்க அப்பா தண்ணி கேன் பிசினஸ் பெருசாக்குறாரு சார். 4 பிரான்ச் ஆகி அது 40 ஆகி 4 லட்சத்துல ஒரு கார் வாங்குறாரு சார்.
18: ஓஹோ, அப்படி வர அங்க பைக்கு இங்க காரு. மனசுல மனசுல
19: கார் வாங்கின சந்தோஷத்துல எப்படி நம்ம பைக்ல பிரேக் அடிச்சா அந்த மியூசிக் வருமோ, அந்த மாதிரி சம்ம மியூசிக் ஒன்னு தேடுறாரு சார்.
18: அந்த அளவுக்கு மியூசிக்கை தேடி பிடிக்க முடியல சார்.
19: சரின்னு நம்ம ஜிவி பிரகாசை வச்சு கார் ரிவர்ஸுக்கு ஒரு டியூன் போட சொல்றாரு சார். ஜிவியும் டியூன் போடுறாரு போடுறாரு, ஒரு டியூன் கூட செட் ஆகல சார். கடைசியா ஒரு டியூன் போட்டாரு பாருங்க, அது அப்படியே ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு எடுத்துட்டு போக, அப்ப திவ்யா ஸ்பந்தனா வர்றப்போ ஒரு லவ் சாங் சார். சாங் கேப்ல சந்தானம் ஏதோ ப்ராஜெக்ட்டுக்கு அந்த பென்ட்ரைவை கடன் வாங்கிட்டு போக, அதை திருப்பி கொடுக்கவே இல்ல சார். இந்த பென்ட்ரைவ் வாங்குறவங்களும் இப்படிதான் போய் கேட்டா திருட்டு போயிருச்சுட்டா சார். இப்ப அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த மியூசிக்கை போட்டு கார பென்ட்ரைவ் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் சார் கிளைமேக்ஸ். பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் ஆஹா பென்ட்ரைவ்ப்பா, அந்த பின்ன எடு.
20: சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு ஆகாச வீரன், ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ ஸ்ரீ 91.1 ரேடியோ ஸ்ரீ பரத்னா பேசிட்டு இருக்க பாட்டு கேட்டு முடிச்ச உடனே இப்போ டைம் ஃபார்
1: ஹெல்த் டாக்.
2: ஹாய், நான் உங்கள் ஃபுட் கோச் பிரியங்கா பேசுகிறேன். நம்ம நட்ஸ் பற்றி பேசலாம் இன்றைக்கி. நட்ஸுங்கிறது நம்ம இப்போ பாதாம் பிஸ்தா இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கலாம், என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்மண்ட்ஸாக இருக்கட்டும், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் வந்து ஒரு பாம் ஃபுல் அப்படிங்கிற கால்குலேஷனில் எடுத்துக்கிட்டா பெட்டர். பாம் அப்படிங்கிறது நம்ம உள்ளங்கை. உள்ளங்கையில் எவ்வளோ பத்தும், ஒரு 4 பாதாம் பத்தும், ஒரு 4 பிஸ்தா பத்தும், அதுக்கப்புறமா கொஞ்சம் ரேசின்ஸ், ஒரு 7-8 ரேசின்ஸ் வைக்கலாம், அதுக்கப்புறமா 1-2 கேஷ்யூ வைக்கலாம். இந்த மாதிரி ரேஷியோவில் உங்கள் கையில் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஒரு பாம் ஃபுல் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து ஹை கொலஸ்ட்ரால் ஆர் நிறைய தே ஆர் ப்ரோன் டு ஹை கொலஸ்ட்ரால் ஆர் லிவர் டிசீசஸ் அப்படின்னா கேஷ்யூஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் இருக்கிற சேச்சுரேட்டட் ஃபேட்னால அதை மட்டும் அவாய்ட் பண்ணால் பெட்டர். பட் மற்றபடி ஆல்மண்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 4 சோக்ட் ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. அதிகமா எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அப்பப்போ ஸ்நாக்கிங்ல அங்க போயிட்டு வந்த 4 ஆல்மண்ட்ஸ் வாயில போடுறது, நம்ம டெஸ்க்லயே வந்து ஒரு ஆல்மண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறது, இவங்க எல்லாம் இருக்காங்க. சோ நீங்க எல்லாம் வந்துட்டு இவ்வளவுதான் அப்படின்னு அளவோட வச்சு சாப்பிடுங்க. அதிகமா எடுத்துக்கிட்டாலும் அது நம்மளுக்கு
1: நஞ்சுதான்.
3: Tips, India's favorite spring mattress. Visit www.tipsindia.com to explore more.
4: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
5: Radio City.
6: Anirudh Ravichandran music la Vignesh Sivan varigal la Anthony Dasan and Anirudh padirukra paattu Tipam Tapam ketittirukinga Radio City la.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு பைனல்ல ஜெயிக்க போற அந்த

0: instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
1: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
13: சிக்கலான சக்கர நோயை சுக்குநூறாக்குங்க.
14: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
15: முயற்சிகள் இல்லாமல் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
16: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
17: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
16: இது மாஸ் ஆஃபருங்க.
17: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
18: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
19: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
18: என்ன 5G? அது என்ன புதுசா?
19: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
18: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
20: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
21: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
20: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
22: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
23: Yalukas, world's favorite jeweler. Good to have you.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
2: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
3: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
2: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
3: இது மாஸ் ஆஃபருங்க.
2: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட் வாய்ப்பு.

0: நினைக்கும் போது உன் திறமைய காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
3: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
4: பரிச்சயமான
1: பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
6: லியோன் ஜேம்ஸ் இசையில கார்கி வரிகள்ல, லியோன் ஜேம்ஸ் மற்றும் நீதி மோகன் குரல்கள்ல கோஹிலா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: பாசிட்டிவிட்டி வித் ரேடியோ சிட்டி.
1: ஃபர்ஸ்ட் விஷயம் சார், அவங்களோட ஒழுங்கு. ஒழுங்கு அப்படின்னு நான் சொல்றது டிசிப்ளின், அந்த கட்டுக்கோப்பு. என்னன்னா, ட்ரெயின்ல ஏறும்போது அங்கேயே நம்ம அசந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம நிப்போம், ஒரு ட்ரெயினுக்காக நான் நிக்கிறேன், அங்க மேல போட்டிருக்கோம் இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு வரும். இப்ப உதாரணத்துக்கு 12:01 அப்படின்னா 12:01 வரும். அதாவது ட்ரெயினை பார்த்து நீங்க உங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை அவன் முன்னாடி வந்துட்டான்னா ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு தான் வருவான். ஹி வோன்ட் கம் ஆன் ராங் டைம். முன்னாடியே வர மாட்டான், அதுலயே அவங்க ஒரு லெவல். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து நிற்கும். நிற்கும் போது யாரும் அடிச்சுட்டு ஏறமாட்டாங்க. தே வில் கோ ஆன் எ க்யூ. நான் என்ன சொல்றேன்னா, க்யூல உங்களை நிறுத்துறதுக்கு எவனுமே இருக்க மாட்டான். மக்களே க்யூ படி தான் ஏறுவாங்க. ஒன்ஸ் அதோட முடிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா நிக்க மாட்டாங்க, நிப்பாங்க, அடுத்த ட்ரெயின் வரும். ஒண்ணு, நான் அசந்து போய் அதாவது மூக்குல விரல் வச்சது என்ன, எப்போனா ட்ரெயின்குள்ள ஏறணும்னு யாரும் பேச மாட்டாங்க. போன்லாம் தே புட் இன் சைலண்ட் மோட். கம்மி இருப்பாங்க, புக் படிப்பாங்க. ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் அதுல வரும் நம்ம நாக்கு, அந்த அடுத்த அறிவிப்பு வரும். இப்ப இங்க பாக்குற மெட்ரோவை நாங்க பார்த்தோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஒழுங்குன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் பேஸ் அவங்களுக்கு. ஆபீஸ்க்குள்ள போன புதுசுல ரொம்ப ஹாப்பி, யங் சக்சஸ் இன்ஜினியர், ஜப்பான் போயிருக்கோம், என் கம்பெனில இருந்து வீடு கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஒரே சந்தோஷம். வேலையில போய் உட்கார்ந்த உடனே நம்மள மறந்து பாட்டு பாடுறோம். நம்ம ஊர்ல அப்படித்தானே, நம்ம ஊர் இப்ப கிராமத்துல இருந்து வந்தோம்னா எல்லாத்துக்கும் பாட்டு வேற பாடுவோம். பாட்டு பாடிட்டே இருந்தேன். பிரேக்ல என் பக்கத்துல வாத்தனாபி அப்படின்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணான். அவன் பேர் வாத்தனாபி. என் பக்கத்துல ஒர்க் பண்ணவன், அவன் தான் அங்க ஐடி ஹெட், ஐடி அசிஸ்டன்ட், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறவன். அவனால முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ், அங்க இங்கிலீஷ் கஷ்டம், எல்லாரும் நல்ல இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அவன் வந்து என்கிட்ட வந்து, அதாவது ஹேண்ட் மூவ்மெண்ட் அதிகமா இங்கிலீஷோட, கேன் யூ நாட் பிளே அ சிங் தட் சாங் அப்படின்னு. சோ அப்படின்னா வேற சாங் வேணுமாடா அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். சொன்னா, யூ அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், யுவர் சாங் இஸ் டிஸ்டர்பிங் ஆல் ஆஃப் அஸ் தி பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நான் ஆடி போயிட்டேன். என்னன்னா, வேலை செய்யறது தவ மாதிரி பண்றாங்க. நிசா இது தேவையில்லாத ஒரு பாட்டு பாடினா கூட எங்க பீஸ் ஆஃப் மைண்ட டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த என்வரான்மெண்ட் தான் அவங்களோட விஷயமே. வேலை செய்யும் போது வேலை, உண்மையா சொல்லணும்னா ஜென்ல சொல்ற மாதிரி அவங்க தவம் பண்றாங்க. வேலை செய்யும் போது பிரேக் வரும் பாருங்க, எல்லாரும் ஓடி போயிடணும், ஒரு ஆள் கூட உள்ள இருக்க மாட்டான். எல்லாரும் வெளில போவானுங்க. அந்த ஒய்ஃபு கால் பண்றது, வீட்டுக்கு கால் பண்றது எல்லாம் அந்த நிமிஷம் தான். தே ரன், காஃபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க, வாட் எவர் இட் இஸ் வருவாங்க. லஞ்ச் டைம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஆபீஸ் சுத்தி காமிக்கிறதுக்காக கூட்டு போனாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு வரேன். ஒரு ரூம் காமிச்சாங்க, அதுதான் நாப் எடுக்கிற ரூம் அப்படின்ட்டு. அதாவது என்னன்னா, தூங்குறதுக்கு ஒரு ரூம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு அது வந்து ஒரு பெரிய பிடிச்ச கான்செப்டா இருந்தது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பட்டன் வச்சீங்கன்னா நீங்க மொத்தமா ஒரு கூடு அப்படியே உங்களை இறங்கும். நீங்க உட்காந்துருப்பீங்க, அப்படியே வந்து உங்களை இதோட கவர் பண்ணிடும். So that you will get a dark place. புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளேயே சின்ன ஏசி உண்டு, ஓரளவுக்கு உங்களுக்கு கூலா இருக்கும். நீங்க அப்படியே உட்காந்துட்டே அதுக்குள்ள போயிடுவீங்க, அப்படியே தூங்கலாம். நீங்க அதுல அலாரம் செட் பண்ணிக்கலாம், 15 minutes 20 minutes. அது உங்களை எழுப்பி விட்டுரும், திருப்பி வந்து ஒர்க் பண்ணலாம். நான் நினைச்சுக்கிட்டேன், இது மட்டும் நம்ம ஊர்ல இருந்தா ஃபுல் டைம் இதுல ஆள் தான் இருப்பாங்க அப்படின்னு சும்மா நினைச்சுக்கிட்டேன். ஆனா தட்ஸ் அ கிரேட் கான்செப்ட். அவங்களை பொறுத்த வரைக்கும் நீ டயர்ட் இல்லாம, ஏன்னா எனக்கு நீ 4 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸா எஃபிஷியன்டா உற்சாகமா வேலை செய்யணும். டயர்டா இருக்குன்னா வெளியில போயிடும். டோன்ட் பிரிங் யுவர் பர்சனல் திங்ஸ் இன்டு ஒர்க் அப்படிங்கறது அவங்களோடது. அப்படிதான் சார் வேலை பாக்குறாங்க. பர்மன் வாழ்க்கையில முன்னேறனா 24 மணி நேரம் வேலை செய்யணுமா பர்மன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி சொல்லுவோம், இல்ல 24 மணி நேரம் வேலை செய்வானா. வேலைக்குன்னு ஒரு நேரம், வேலை நேரத்துல வேலை மட்டும், போன் கூட கிடையாது. அது தூக்கி நான் ஓரமா வச்சிருவேன். அந்த ஒரு டிசிப்ளின்ல அவங்க தூக்கி நிறுத்துது.
0: ரேடியோ சிட்டி, பாசிட்டிவிட்டி வித் ரேடியோ சிட்டி. அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல, அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் யோகி சேகர் வாய்ஸ்ல, விஷ்ணு எடவன் அண்ட் அமோக் பாலாஜி லிரிக்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு பத்திக்கிச்சு ரேடியோ சிட்டில.

0: ஆண்டர்பிரினரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: அதிகபட்ச வட்டியுடன்
3: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
2: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
3: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
4: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
5: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது, அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பாத்தாச்சா?
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
11: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
12: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா sofa free, old AC exchange up to ₹10,000, 3-star AC ku 7.5% cashback, 5-star AC ku 10% discount, 0 down payment finance.
11: Idu mass offer inga.
12: Eagle Electronics, magichin aarambam nambikkaiyin adayalam.
13: Sikkalana sakkara noya chukkunura akunga.
14: Dr. JP's Cardio Diabetic Clinic, Keelpak, Chennai.
15: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
16: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
15: என்ன 5G? அது என்ன புதுசா?
16: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
15: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
17: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

பரபர நியூ ஓடு தி சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி. ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி, நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
1: இணைந்து வழங்குவோர்
2: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
3: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
4: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
2: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
5: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
6: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
7: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
8: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
9: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
10: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: Yeah,

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangam vaanga aarambikkalam. NAC DigiGold app ay download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
7: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேற்று பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
8: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல டிஸ்கஷன் நடக்குது.
9: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
10: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
11: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
12: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
12: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
14: ஹாஸ்பிட்டலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
15: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
16: Strong construction's secret, GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. Over pipeum rigorous quality testing ay kadandhu infrastructure a irundalum fabrication a irundalum varshangalukku needikkum dependable strength ungalku kidaikkum. GSPL Rhino, solid pipes, solid choice.
17: Hey, you are looking so cool ya.
18: Haama, summer heat a beat pandrathukku namba Snehalaya Silks la classy a fancy a different different a super ana summer special collection irukku. Anga vaangi saree kattu neeyum cool a irupa.
19: Snehalaya Silks, வெங்கட் நாராயண ரோட், டிநகர்.
20: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
21: Final exams over. Career la next thing panitingla Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc paikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate seindhe kadiko. Call 044-611-6399.
22: Enanga AC venunga, summer set agala.
23: Simple Eagle Electronics po AC vaangna sofa free. Old AC exchange up to rupees 10,000. 3 star AC ki 7.5% cashback, 5 star AC ki 10% discount, zero down payment.
22: இது மாஸ் ஆஃபருங்க.
23: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
24: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
25: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
26: வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்ஸ் அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
0: ஹே, என்ன சவுண்ட் இது?
1: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
0: என்ன இடம்?
1: சர்ப்ரைஸ்.
2: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
0: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
2: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
3: ஹலோ, டீநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
4: எஸ் மேடம், சொல்லுங்க.
3: எங்க வீட்டுல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
4: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபின்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
3: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
4: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா சொலையா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
3: இப்ப HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ரூபீஸ் 4,000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
5: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
26: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
27: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். டிராபிக் அப்படின்னு சொல்லணும்னா சிட்டில இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆக ஆரம்பிக்குங்க. அப்படியே இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜ். வீட்டிலேருந்து வெளியில் வருவாங்க, கிளம்பி ஆஃபீஸ்லாம் போகணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு டிராஃபிக் தான் இப்போதைக்கு மூவ்மெண்ட்ல இருக்கும், எந்த பிரச்சனை கிடையாது. இனிமேல் கொஞ்சம் நேரம் போக போக போக அப்படியே தேங்க தேங்க டிராஃபிக் உருவாகும். அது 9 மணிக்கு மேலே தான். இப்போ பார்த்தோம்னா நெல்சன் மணிக்கம் ரோடு, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா இந்த சைடில் நம்ம அண்ணா சாலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேலைச்சேரி 100 ஃபீட் ரோடு இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஆரம்பிக்கிற ஒரு இனிஷியல் ஃபேஸில் இருக்கிறோம். 9 மணிக்கு மேலே டிராஃபிக் வரும். அப்போ இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 39 ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தை கூட. குட் மார்னிங்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ் மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ் இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன் டவுன்லோட் தி ஆப் நவ Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
10: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
13: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
14: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இருக்கவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு. பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
1: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
0: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்.
1: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
2: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
3: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
4: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
0: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
1: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
0: இது மாஸ் ஆஃபர்ங்க.
1: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
5: மாறதுக்குள்ளீங்களும்
6: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
7: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
9: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAAC A grade certified autonomous college,
10: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
11: Anna University மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி College of Engineering. Call 9841655959. Visit dce.edu.in. Counseling code 1405.
0: Hey, you are looking so cool ya.
11: Hama, summer heat beat பண்றதுக்கு நம்ம Snehalaya Silks ல classy-ஆ, fancy-ஆ, different-differenta சூப்பரான summer special collection இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
1: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
11: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
1: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
11: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
12: சிக்கலான சக்கரை நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
13: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
14: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
15: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
14: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
15: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
14: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை அன்று குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
16: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
17: In Korandhika surgery pannanon sonnado, ya olagame ninnidichu.
18: Kavalapadadinga. Rainbow Children's Hospital la ovvoru naalum kulangalukkana advanced pediatric surgeries specialist moolama nadandukittu irukku. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
19: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
20: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
19: கஜினி 2 சார். யா சார், இத சொன்ன உடனே உங்ககிட்ட அடி வாங்கி கடைசியா நானும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல போயிடுவேன் ஒரு கவுண்டர் போடுவீங்களா?
21: சே சே, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் சின்ன தப்புக்கு தாண்டி.
19: உனக்கெல்லாம் பர்மனண்டா கோமா தாண்டி மாவனே.
21: சொல்லு
2: சொல்லி தொலை.
21: வில்லனை அழிக்கணும்னு போனப்ப அங்க டபுள் ஆக்ஷன் பார்த்து டென்ஷன் ஆகி மறந்து மறந்து எப்படியோ ரெண்டு பேரையும் ஜெயிச்சிட்டு வர்றப்ப சின்ன பொண்ணு ஒண்ணு பார்த்து சிரிக்கிற மாதிரி முடியும் சார் பார்ட் ஒன்னு. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் சார் பார்ட்டோ. அந்த குழந்தை சிரிச்சிட்டு போறப்ப நெக்ஸ்ட் அவர் அந்த குழந்தையோட அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க சார். இத பார்த்த நயன்தாராவுக்கு டவுட் சார்.
22: ஒருவேளை கல்பனா மாதிரி இன்னும் எத்தனை பேர்த்த லவ் பண்ணிட்டு மறந்துருப்பானோன்னு நயன்தாராவுக்கு டவுட் வந்துருது சார்.
23: படத்துல வர ஹீரோக்கும் இதே பிரச்சனையா
21: சார்? இத கேளுங்க, டவுட் வந்த உடனே அதை கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது வேற டைரி கிடைக்குமான்னு தேடுறாங்க சார்.
24: அப்போ ஒரு பெட்டி ஃபுல்லா டைரி கிடைக்குது சார்.
21: ஒரு டைரியில சூர்யா பாலிட்டிஷியனா இருக்காரு, ஒரு டைரியில போலீஸா இருக்காரு, இன்னொன்னுல டைமண்ட் கடத்துறவரா இருக்காரு, இன்னொன்னுல மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காரு, இன்னொன்னுல வாட்ச் மெக்கானிக்கா இருக்காரு.
24: ஏகப்பட்ட லவ் சார், ஏகப்பட்ட லவ்.
21: இதெல்லாம் என்னைக்காவது திருப்பி படிச்சா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் எரிச்சிடறாங்க சார் நயன்தாரா.
22: ஏன் சார் இப்ப அந்த நெருப்பை இங்கேயும் கூட என்னையும் எரிச்சிடறேன்னு கவுண்டர் பண்ணுவீங்கல்ல
21: சார்? சார் என்ன தூங்கிட்டீங்க?
25: பிரேம்குமார்
26: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் டூ. பிரேம்

0: ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு, ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஒருத்தர் தோத்தும் போயிருக்கிறாரு. யார் அப்படின்னா, இந்த சீனிவாசன் சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர். இவர் வந்துட்டு ஸ்டேட் மினிஸ்டர், கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கான இந்த ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் பார்த்தீங்களா, பெரிய கருப்பன் எக்ஸ் மினிஸ்டர். அவரு கூட வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டா கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் வாங்கி இருக்கிற வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 83,375 ஓட்டு அப்படின்றத வாங்கி அவர் ஜெயிச்சிருக்க. அதே பெரிய கருப்பன் எவ்வளவு வாங்கியிருக்கிறார்னா 83,374 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு ஒரே ஒரு ஓட்டில். சொல்லுவாங்கல்ல, நான் போய் என் ஓட்டு போடுறது மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்னு, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் யோசிச்சிருந்தாருன்னு வச்சுக்காங்களேன் ஏதாவது ஒரு கட்சிக்கு. இது பாருங்க எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஸோ ஒரே ஒரு ஓட்டு தான், அந்த ஒரு ஓட்டு வாங்கியிருந்தார் அப்படின்னா டையாயிருக்கும், ட்ராவாயிருக்கும், மேட்ச் ட்ராவாயிருக்கும், சூப்பர் ஓவர் போயிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் 83,375, அதாவது கரெக்டாக ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேக்கா கட்சியோடைய இந்த சீனிவாசன் சேதுபதி அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறார். இதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த ஒன் ஓட் அப்படின்றது. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, திருப்பத்தூர் அசம்பிளியில் அது நடந்திருக்குதுங்க. திருப்பத்தூர் அசம்பிளியில் தான் இந்த ஒன் ஓட் மார்ஜினில் ஒருத்தர் ஜெயிச்சும் ஒருத்தர் தோத்தும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஒன் ஓட் ஒன் ஓட்டுன்னு அந்த ஒரு ஓட்டு பார்த்தீங்களா, ஒருத்தர் வெற்றியாக்கியிருக்கு, ஒருத்தர் தோல்வியிலையும் கொண்டு போய் விட்டுருக்கு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, பேசலாம். அதை பற்றிலாம் தொடர்ந்து ரேடியோ சரி கேளுங்க, ரேடியோ சரி பார்த்தேன் கூட. குட் மார்னிங்.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
1: Radio City la ketitirukinga oru arai paadal. யாழன் நசீர் மற்றும் சனா மொய்தோட்டியின் குரலில் தாமரையின் வரிகள், இசை ஜிப்ரான்.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Are you ready
0: for the ultimate cricket fun?
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
4: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Thiruvirkadu.
8: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
10: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
2: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
3: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும், ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
4: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணா நகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
5: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
5: என்ன 5G? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
5: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
8: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
7: இது மாஸ் ஆஃபர்ங்க.
8: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
9: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
10: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
9: உங்களோட விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. டிஎன்சி அப்ளை.
11: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
12: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
13: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம், NAC A grade certified autonomous college.
14: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
15: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
16: Hey, you are looking so cool, yeah?
15: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a super-ana summer special collection irukku. Anga vaangi sari kattu, neeyu cool-a irupa.
17: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
18: Paraparanu odu the city, enga RJ's romba witty, and around the clock non-stop-a unga fun-ukku naanga guarantee.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் பேசிட்டு இருக்க. பாட்டு நல்லா இருந்துச்சுல, அப்படியே சூதிங்கா இருந்துச்சு பாத்தீங்களா. பாட்டு எப்படி நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி தூக்கமும் நல்லா இருக்கணும் சரியா. தூக்கம் நல்லா இருந்தாதான் நம்மளால அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ண முடியும். எல்லாமே தூக்கத்துல இருக்கு. சோ நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மேட்ரஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்போம். மேட்ரஸ் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துல வருது பெப்ஸ் தானே, ஏன்னா இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். ஸோ அப்படிப்பட்ட பெப்ஸில் வந்துட்டு அர்டின் ப்ளஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரஸ் கொண்டு வந்துருக்காங்க. இது என்ன அர்டின் ப்ளஷ், இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 5-star லக்ஸுரி மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த அர்டின் ப்ளஸ், அர்டின் ப்ளஷ் அப்படின்றது. அண்ட் இதில் வந்து ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்கு, அதாவது ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அன்இன்டரப்டட் ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு பாக்கெட் அண்ட் இன்னர் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ அது வந்துட்டு இண்டிபெண்டாக ரெஸ்பாண்ட் ஆகிறனால ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும், இப்போ நம்ம பெட்டில் படுத்து உருள்றோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்டுக்கும் வந்துட்டு அது தனியாக ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றனால தான் வந்துட்டு உங்களுக்கு அன்இன்டரப்டட் ரெஸ்ட் அப்படின்ற கிடைக்குது. அண்ட் அது போக ரெஜுவினேட்டிங் ஸ்லீப்புக்கு வந்து உங்களை இன்ஷூர் பண்ணுது. அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா தூங்கி எந்திருக்கிறது, அது உங்களுக்கு இந்த அர்டின் ப்ளஷ் அப்படின்றதுல கிடைக்கும். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாக் இன் பண்ணுங்க. பெப் ஸ்டோர் இருக்கு, பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோர் இருக்கும், அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த ப்ராடக்ட்டை. அண்ட் அது போக ஃபிளாட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், 8999 பிளஸ் ஃப்ரீ பீஸும் கொடுக்குறாங்க. மறந்துடாதீங்க மேட்ரஸோட ஃப்ரீ பீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க, ரேடியோ சிரி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பஜார். ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
2: brought you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
3: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
6: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
7: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்ட எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
8: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் 16 hours அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
6: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
9: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
10: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
11: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
10: இது மாஸ் ஆஃபருங்க.
11: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
12: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்க சைபால்.
13: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
14: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
15: என்ன ரமேஷ், அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்டீங்க? How is your baby and wife?
16: Yeah boss, நல்லா இருக்காங்க. Birthright by Rainbow Hospitals எங்க பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி ஜர்னிய ரொம்ப ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. ஃபர்டிலிட்டியில இருந்து பிரெக்னன்சி, ப்ரீநேட்டல் கேர்ல ஆரம்பிச்சு நார்மல் டெலிவரி ஆகுமான்னு பயந்த நேரத்துல நல்லா சப்போர்ட் பண்ணி நார்மல் டெலிவரியில என் வைஃபையும் குழந்தையையும் சேஃபா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க.
17: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
18: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
17: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
18: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
19: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட. நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
20: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
21: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
20: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
21: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
20: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
22: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறாக்குங்க.
23: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக்க சென்னை.
24: நீங்களும்
25: அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0444-611-6399.
10: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
26: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
10: இது மாஸ் ஆஃபர்ங்க.
26: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
27: தாய்மை ஹாஸ்பிடலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ரூபீஸ் 999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
26: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
28: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
29: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் பேசிட்டு இருக்க பாட்டு கேட்டு பிடிச்ச உடனே இப்போ டைம் ஃபார்
1: ஆர்ஜே பரத்துடன் ஓடிடி ஓடிடி ஆன் ரேடியோ சிரி.
0: அதாவது ஓடிடியில் நிறைய கண்டென்ட் இருக்குது. இப்போ எதை பார்க்குறதுன்னு தான் நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷனு. இந்த ஓடிடி போகிறதா முதல்ல அப்படின்னா ஒரு ஓடிடியில் இத்தனை சீரீஸ் இருக்கான்னு இன்றைக்கி ஓடிடியே சீரீஸ் அளவுக்கு இருக்குது. அதில் மொதல் ஓடிடியை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் போயிட்டு எதை பார்க்கணுன்றத செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சமீபத்தில் நான் பார்த்த ஒரு ஓடிடி சீரீஸ் தான், இது சீரீஸ் படம் கிடையாது. என்ன அப்படின்னா மட்கா கிங் அப்படின்னு சொல்லி, சரி, அமேசான் ப்ரைமில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஓப்பனிங்லேயே வந்துடும், ஆமாம் யார் இது அப்படின்னு சொல்லி பார்த்து. நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, ஆனால் அதுவே வந்து கேரளா போயிட்டு வரவங்க எல்லாம் அந்த லாட்டரி வாங்கிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு லக் நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த கேம்பிளிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சீரீஸோடைய ஒரு விறுவிறுப்பான விஷயமே என்ன அப்படின்னா ஒரு எபிசோடும் முடிகிறப்போ ஒரு ட்விஸ்ட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் வரக்கூடிய சீரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மட்கா கிங் பாருங்கள், செம்மையாக இருக்குது. சீசன் 1 வந்திருக்கு, நல்லா இருந்துச்சு, கிரிப்பிங்காக இருந்துச்சு. ஐஎம்டிபி ரேட்டிங் கூட 7.3 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம்ல இருக்கு, சரியா? மட்கா கிங் பாருங்க.
1: ஆர்ஜே பரத்துடன் ஓடிடி ஆன் ரேடியோ சிட்டி.

0: powered by
1: healthy-ஆ சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற we right sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் number 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க. we right sunflower oil-ல வாங்குங்க.
2: luxury motorcycle partner Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangam vaanga aarambikkalam. NAC DigiGold app-ai download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai-la. Happiness partner. Satya. Spreading happiness. Satya.
4: அடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
5: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ ப்ளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
6: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
7: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
8: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
7: இது மாஸ் ஆஃபருங்க.
8: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
9: Strong construction's secret GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. ஒவ்வொரு பைப்பும் rigorous quality testing ஐ கடந்து infrastructure ஆ இருந்தாலும் fabrication ஆ இருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் dependable strength உங்களுக்கு கிடைக்கும். GSPL Rhino solid pipes, solid choice.
10: நெஞ்சுவலின்னு சொன்னா அது just ஒரு symptom இல்ல, ஒரு signal. delay பண்ணாம முருகன் super specialty hospital க்கு வாங்க. 24/7 cardiac care. உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
11: முருகன் heart foundation கீழ்பாக்.
12: தாய்மை ஹாஸ்பிட்டலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
13: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
14: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
15: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
16: Wow bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
17: ஜஸ்ட் 40,000 க்கு பண்ணிட்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட.
16: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூன் 5 இயர் கர்வாரே PPFனா 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போய்டும்பா.
18: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
19: ஒவ்வொரு மாதமும் கூட அதான் சொல்றோம். சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
20: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
21: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
22: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
23: BSc Nursing, BE Pharmacy, BSc Allied Health Sciences, Anesthesia, Renal Dialysis, Medical Laboratory Technology போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 044-611-6299.
7: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
8: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
7: இது மாஸ் ஆஃபருங்க.
8: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
0: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
1: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
3: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
2: என்ன 5G? அது என்ன புதுசா?
3: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
2: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
24: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
25: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் தான் பேசிட்டு இருக்க. டிராபிக் அப்படின்னு சொல்லும்னா சிட்டியில கொஞ்சம் கொஞ்சமா டிராபிக் பில்டப் இருக்குதுங்க. ஆமா, அதாவது எல்லாம் கிளம்பியிருப்பாங்கல்ல வீட்டுல இருந்து வேலைக்கு. பார்த்தோம்னா நெல்சன் மாணிக்கம் ரோடு, லோயலா காலேஜ் சைட்ல கொஞ்சம் டிராபிக் பில்டப் இருக்குது. இப்படிக்காக வந்து பார்த்தா டிடிகே சாலை, எல்டாம்ஸ் ரோடு, அதுக்கப்புறமா அப்படியே டுவர்ட்ஸ் கனெக்ட் பண்ணி அண்ணா சாலை கனெக்ட் பண்ற இடங்கள்லயும் கொஞ்சம் டிராபிக் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த பள்ளிக்கண்ணை, மேடவாக்கம் இந்த ஜங்ஷன்லயும் கொஞ்சம் டிராபிக் பில்டப் இருக்குது. பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போங்க, சரியா? சிக்னல்ஸ் ஒபே பண்ணுங்க, லெஃப்ட் ரைட் திரும்பறப்ப சிக்னல் கொடுத்து போங்க. தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर
1: In the cricket season, Radio City ல கேளுங்க exclusive match trivias, match updates and match reviews. இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் entertainment in sixer and எக்கச்சக்க fun. Cricket in legend Harbhajan உடன். Cricket and
0: blockbuster. YONO SBI Cricket ka blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
10: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
13: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை.
14: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
15: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
16: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
17: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
16: இது மாஸ் ஆஃபருங்க.
17: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
18: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
19: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
18: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
19: Birthright by Rainbow Hospitals ல தான் நல்ல கேர் பண்ணிக்கறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன் எந்த பயமும் இல்லாம பாத்துக்கறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
20: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
21: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
22: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
21: என்ன 5G? அது என்ன புதுசா?
22: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
21: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
0: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
1: எஸ் மேடம், சொல்லுங்க.
0: சார், ஒரகடத்துல இருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில ஒரு டசன் ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
1: யூஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 டன் 3 ஸ்டார் இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ரூபீஸ் 34,990 கே கிடைக்குது.
0: ஓ, ஐ சீ.
1: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்பிளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 டன் இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
0: அப்போ 10 ஏசி வாங்கினா 2 ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
1: ஆமா மேடம்.
0: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
1: ஒரகடம் என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
0: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் 1 ரூபாய் கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
2: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
23: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
24: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
25: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
26: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
27: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
26: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
27: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
28: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கு உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட. நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
29: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
30: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர, இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
29: 96 பார்ட் 2 சார்.
30: என்னடா ராமன் ஜாவ சேர்த்துக்கு தூக்க போறியா?
29: அதான் இல்ல, அந்த ட்விஸ்ட்ல இருந்துதான் சார் படத்தையே ஆரம்பிக்கிறோம். சிங்கப்பூர் லேண்ட் ஆன ஜானு ஒரே கில்ட்டோட ராம மீட் பண்ணத அவ புருஷன் கிட்ட சொல்லலாமா வேணாம், சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பதட்டத்துல ஆரம்பிக்குது சார் படம்.
30: ஓ, ஜானு புருஷனை காட்ட போறோமா?
29: ஆமா சார், அவர் சிங்கப்பூர்ல ஒரு காபி ஷாப் வச்சிருக்காரு, கூடவே பார்ட் டைம்ல சிங்கப்பூர் ஜூல அனிமல் ரெஸ்கியூ பண்றாரு. அவர் பேரு மிஸ்டர் பார்த்திபன். முன்னாடி
30: அவர் ஒரு ரோட் சைடுல கபடி விளையாண்டு வேலுவா
29: ஒரு கார பொறி வாங்கி தரலட்டு பிரேக்கப் பண்ணிட்டு முத்து பாட்டிட்டு ஒரு மினிஸ்டர் பையன கல்யாணம் பண்ணிட்டாளா சார்? பள்ளியா? அடே, இது கில்லிடா. மாத்திரம் அதுக்கப்புறம் தனலட்சுமி மாதிரியே இருக்கிற ஜானுவை பார்த்த உடனே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சார். இப்படி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சார்.
30: என்னோட பெர்ஸ்பெக்டிவ இப்ப நீ பாக்க போறப்ப நீங்க

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு உடனே நம்ம லைஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம், இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்லாம் யோசிப்போம்ல. அது வந்து எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ், இன்னும் கொஞ்சம் காம், பட் கனெக்டடா, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் வேணுன்றதா நம்ம எல்லாரோட யோசனையாக இருக்கும். அப்போதான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்த விஷயம், சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது ஓஆர்ஆர் பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஆர்ஆர்னா சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு. இது ஜஸ்ட் ரோடு இல்லைங்க, சென்னையோடைய ஃபியூச்சர் பேக் போன்னே சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், அம்பத்தூர் சைடில் பல பெரிய இண்டஸ்ட்ரி ஹப் இருக்கு. அதுவும் ஃபாக்ஸ்காம், ஹுண்டாய், சாம்சங் கம்பெனிஸ் மாதிரி இருக்கிறனால அந்த ஏரியா இப்போ வேற லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி லாஜிஸ்டிக் ஹப்ஸ், ஃபின்டெக் சிட்டி மாதிரி ஐடி பார்க்ஸ், இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் அங்கிட்ட வந்துட்டு இருக்கு. அதனால ஜாப், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இங்கே வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெய்லி லைஃப் கூட ஈஸி ஆகிடுங்க. காரணம் என்னன்னா, பக்கத்திலே ரிப்பீட்டட் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பேசிக் நீட் எல்லாமே பக்கத்திலே இருக்கு. சிட்டியோடைய ரஷ் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி, ஆனால் கனெக்டட் ஃபீல் கொடுக்குற இடம் தான் இந்த ஓஆர்ஆர். இது வெறும் ஓவர் ஹைப் கிடையாது, சென்னையோடைய கரண்ட் எக்ஸ்பான்ஷனோடைய டிரெக்ஷன். ஸோ நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அப்கிரேட் பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் இந்த சைடை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது ஒர்த் ஆல் யுவர் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஓஆர்ஆர், சென்னைஸ் நெக்ஸ்ட் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app. Radio
3: City. Yono SBI, cricket ka blockbuster.
4: Are you ready?
5: For the ultimate cricket fun.
6: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
1: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க, எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது, ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
3: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ்.
7: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
8: இணைந்து வழங்குவோர்
9: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
10: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
11: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
13: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
14: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls.

0: Wow, bro! Your car PPF amazing. Brand new Madri shine. Agde.
1: Just 40,000 ku panitenda. Make in India Garvare PPF. Free replacements order.
0: Idhu edho thappa irukku. Genuine 5-year Garvare PPF na 75,000 kila varadhu. Innu oru maasathula un car old look ku poidum pa.
2: PPF install pandrathukku munnadi sealed box irukana check pannunga. Unique roll number and QR code verify pannunga. Kandipa e-warranty certificate vaangunga. Ungaloda nearest Garvare application studio ku visit pannunga. Illa call pannunga 9689968996. PNC apply.
3: In குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
4: கவலைப்படாதீங்க. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 08065740817.
5: சூர்யா, உனக்கு தெரியுமா கேலக்ஸி மார்வெல்ல 20 பேஸ் கவரும் 26 ஆப்ஷனல் கவரும் மொத்தம் 46 கவர்ஸ் இருக்கு.
6: வாவ், இது ஒரு கம்ப்ளீட் கவரேஜ்னே சொல்லு.
5: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
7: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது. சுத்தமா கூலிங்கே இல்ல. உடனே மாத்துங்க.
8: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும்தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
7: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
8: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
7: ரத்னா ஃபைனான்ஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
8: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
9: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டிநகர்.
10: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
11: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
12: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities, plus highest placement records.
13: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9 8 416 55959. Visit dce.edu.in. Counseling code 1405.
14: ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
15: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிட்டல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன். கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் வளர்மா ஷோ பண்ணிருந்தேன். ஷோ முடிஞ்சு நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். மறுக்கா நாளைக்கு காலையில் நம்ம வந்து மீட் பண்ணுறோம். மண்டே முடிஞ்சு இன்னைக்கு செம்ம ஃபேன்சி நம்பருங்க, 5/5/2026 இன்னும் செம்மையாக இருக்கும். அது வரும் அடுத்த மாதம் வந்துடும்ல, 6/6/2026 அப்படின்றது. சரி ரைட், இதை நான் அப்படி கிளம்பிக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு காலையில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். பின்றோம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. டடா, பபாய்.

0: ஆண்டர்பிரினரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மென்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கௌண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
2: School final exams over. Career-la next thing pannitingla? Bharati Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science vadangum integrated certified course la BCom, BCA and BSc padikkumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikkala. Degree and course certificate seindhe kadiko. Call 044-611-6399.
3: Enanga AC venunga, summer set agala.
4: Simple Eagle Electronics po. AC vaangna sofa free. Old AC exchange up to rupees 10000. 3 star AC ku 7.5% cashback. 5 star AC ku 10% discount. Zero down payment finance.
3: இது மாஸ் ஆஃபர்ங்க.
4: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
5: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
6: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
8: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
9: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
8: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
9: Birthright by Rainbow Hospitals ல தான் நல்ல கேர் பண்ணிக்கறாங்க. Pregnancy எப்படி ஹேண்டில் பண்ணனும், neonatal கேர், vaccination னு எந்த பயமும் இல்லாம பாத்துக்கறாங்க. Normal deliveryக்கு நல்ல support பண்றாங்க. Deliveryக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க children's hospitalம் இருக்கு. Doctorsல இருந்து support staff வரைக்கும் எல்லாருமே professionalாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
10: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் நகர்.
11: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால்.
4: மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
12: நீங்களும்
13: அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிடல் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
13: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிக்கேஷன் அசிடிட்டி எடுத்துக்கறாங்க, அது லாங் டர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
14: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
4: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
15: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
3: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
4: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா sofa free, old AC exchange up to rupees 10,000, 3 star AC ku 7.5% cashback, 5 star AC ku 10% discount, zero down payment finance.
3: இது மாஸ் ஆஃபர்ங்க.
4: Eagle Electronics, மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
16: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ரூபீஸ் 999 மற்றும் கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மென்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
4: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840-9228.
17: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அந்த ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி ஆஜராயாச்சு. அடுத்த ஒரு 4 மணி நேரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணிக்க போறோம். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நாளானாலும் ஷோ ஆரம்பிக்கும் போது இந்த நாள் ஒரு சூப்பர் ஹாப்பியா பாசிட்டிவா நினைக்கிறதெல்லாம் நடக்கிற ஒரு அமேசிங்கான டேவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் ஆரம்பிப்போம். இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான டேவா அமைய ரேடியோ சிட்டி சார்பாகவும் ஆர்ஜே நிதி என்னுடைய சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படிங்கறத சொல்லிடுறேன். சரி நிதி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா இருக்கு. டெய்லி நம்ம ஷோல கோலிவுட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் சினிமால என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்குவோம்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு அமேசிங்கான ஸ்டார், அவங்களோட ஒரு அமேசிங்கான கான்வர்சேஷன், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்க போது எல்லாமே கேட்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேடியோ சிட்டியோட ஸ்டே டியூன்டா இருங்க. யூ ஆர் லிசனிங் டு ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ், த ஒன்லி ஸ்டார் எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. டைம் 11:10 தாண்டி போயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.

0: வணக்கம் முந்திரி.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
2: ரிங்ஸ் பிரேக்ஸ்
3: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக் பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்
0: ரேடியோ சிட்டி.
4: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவில இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
1: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக் பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக் பஸ்டர். கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: பெருசு வந்தா
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: ஹவுசிங் பார்ட்னர்
15: அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
16: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
17: பரபரனு ஓடுது செட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
19: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 minutes உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
20: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
21: புக்ஸ் கா பர்பட்டா லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-0013431. Subject to University of Madras affiliation.
22: சிக்கலான சக்கர நோய சுக்குனூர் ஆக்குங்க.
23: Dr. JP's Cardio Diabetic Clinic, கீழ்பாக், சென்னை.
24: எங்க பாரு கேலக்சி கேலக்சின்னு கேக்குது.
22: தெரியாதா உனக்கு, நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜாம்பவான் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
24: அப்போ சூப்பர் சர்வீஸ் சொல்லு.
22: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் உங்கள் சேவையில். படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
24: நாக் A+ அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
22: விசிட் sainttomascollege.com.
25: சார் சார் என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
26: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
25: மின்னலே 2 சார்.
26: இதெல்லாம் நியாயமா?
25: அந்த மியூசிக்கை யோசிங்க சார், அந்த லவ்வை யோசிங்க சார்.
0: மாதவனும் ரீமா சென்னும் சேர்றதுல முடியும் சார். மின்னலே
1: அவங்க கல்யாண போட்டோவை பேன் பண்ணி ஆரம்பிக்கிறோம் சார் படம்.
0: ஆஹா, எப்படிப்பட்ட லவ்னு நீங்க நினைப்பீங்க,
2: ஆனா அதான் இல்ல.
0: கிச்சன்ல இருந்து ஒரு தட்டு பறந்து வந்து அவங்க போட்டோ மேல அடிச்சு உழுவுது சார்.
3: அவ்வளோ லவ் பண்ணி சேர்ந்தவங்களுக்குள்ள இப்ப சண்டை சார்.
0: ஏ சுமாரு சுமாரு சுமாரு, என்ன வேணும்ப்பா அப்படின்னு மாதவன் கேட்க, ரீமா சென் டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க சார்.
2: அங்க ஒரு சாட்டு பிஜிஎம் போடுறோம் சார்.
0: ஏகப்பட்ட
2: சிங்கிளா இருக்கிறதுக்கு ஒன்னு
4: பண்ணுமார்.
5: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் டூ பிரேம்குமார்.
14: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் ஆண்டிப்பட்டி செந்தில் தாஸ் மற்றும் சுர்முத்தி ராமன் குரல்கள்ல, பைரமுத்து வரிகள்ல இசை யுவன் சங்கர் ராஜா.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: APN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
14: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
15: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288. பாதுகாப்புனா
16: கேலக்சி,
15: உத்தரவாதம்னா
16: கேலக்சி.
15: நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜம்பவான் ஜெகநாதன் சார் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
16: அப்ப சூப்பர் சர்வீஸ்னு சொல்ல
17: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னென்றும் உங்கள் சேவையில்.
18: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4. ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
19: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
20: Radio City la, ippa ninga kettirukka paadal, Lajjavadiye, Jassy Gift oda voice la, Palani Varathiyoda varigal la, isaiyamachirukkaraaru, Jassy Gift.
21: It's a

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் விண்மீன், அபய் ஜோத்புர்கர் மற்றும் சைந்தவி குரல்கள்ல கபிலன் வரிகள்ல, இசை நிவாஸ் கே பிரசன்னா.

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி நிதி, என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா, எந்த ஒரு நாளா இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது கேமோட ஆரம்பிக்கிறது தான் நம்ம ஷோவோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே. அந்த வகையில என்ன கேம் அப்படின்னீங்கன்னா, சினி குவிஸ். சினிமால இருந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும், அவ்வளவுதான், சிம்பிள். பட் ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கரெக்டான ஆன்சரை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டா அனுப்ப முடியுமோ அனுப்புங்க. ஏன்னா முதல்ல அனுப்பக்கூடிய ஒரு சூப்பரான பர்சனுக்கு செம்மையான ஒரு கிஃப்டும் காத்துட்டு இருக்கு. சரி, என்ன கேள்வி அப்படின்னீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னு ஒரு வரிசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் கண்டிப்பாக வந்து நிறைய படங்கள் நான் வந்து ரீவாட்ச் பண்ணியிருக்கேன். அதில் அதிகமாக நான் ரீவாட்ச் பண்ண படம் வந்து சிங்கம் ஒன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்குக்கான கேள்வி. தெரியுமே அப்படின்னீங்கன்னா ஃபோன் எடுங்க, 9574777763 அப்படிங்கிற நம்பர். இன்னொரு தடவை சொல்கிறேன், 9574777763 அப்படிங்கிற நம்பருக்கு சரியான விடை என்னங்கிறத அனுப்பி வைங்க. கரெக்டான ஆன்சரை முதல்ல அனுப்புகிற ஒரு சூப்பரான பர்சனுக்கு செம்மையான ஒரு கிஃப்ட்டும் காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன். என்ன கிஃப்ட்டுங்கிறீங்களா, பெப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு வவுச்சர் காத்துட்ருக்கு. மறக்காமல் ஆன்சர் அனுப்புங்க.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக்பஸ்டர்
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு பைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: ரேடியோ சீரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லோக்கல் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது, ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார்ட் பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
4: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life Insurance Partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் டிசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
19: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
20: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் டயர் கிரச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
21: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
22: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு University of Madras affiliation.
0: Thalmay Hospital in Penmayin, over Katakum, Mulumayana, Nalaparamaripu. Well, women package, rupees 999 matum. Consultation, pap smear, ultrasound scan matum. Breast examination urine. Treatments, surgeries, 25% by Talabadi.
2: Thalmay Hospital, Alvarpetai. Call 9840092288.
5: Yono SBI Cricket Car Blockbuster.
23: Yono SBI Cricket Car Blockbuster.
24: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
23: Yono SBI Cricket Ka Blockbuster.
5: Yono SBI Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
25: Anirudh Music la Dhanush Yeludhi Paadi Irukkira Paattu Megham Karukkada, ippa kettittirukkeenga Radio City la.

ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். தினந்தோறும் நம்மளோட ஷோல இன்னைக்கு யாரோட பர்த்டே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத பாக்குறது வழக்கம். ஆன் தட் நோட், இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு பர்த்டே இருக்குங்க. அதாவது சிவானி நாராயணன் இருக்காங்க இல்ல, அவங்க சிவின் கணேசன் அண்ட் நம்ம ராய் லக்ஷ்மி, இத்தனை பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில பர்த்டே. சோ அவங்க எல்லாருக்கும் ரேடியோ சிட்டி சார்பாக

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: மியூசிக்ல சந்தோஷ் நாராயணன் வாய்ஸ்ல தனுஷ் லிரிக்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு தேன்மொழி ரேடியோ சிட்டில.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111699.
7: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
8: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக் கீழ்பாக் சென்னை.
9: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
10: Hey, you are looking so cool, yeah.
11: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா கிளாசியா ஃபேன்சியா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
12: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
13: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
14: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்தி நகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
17: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டு அழகான சதிகாரியே. ஏகாதசி வரிகளில் வேல்முருகன் குரலில் ஜி வி பிரகாஷ் இசையில தொடர்ந்து கேளுங்க.

FM na Radio City 91.1. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிட்டி லாஸ்ட் ஆர்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. உங்களோட நிறைய சினிமா விஷயங்கள் தினம்தோறும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னேன், நமக்கு வந்து இந்த கிளிட்ஸ் அண்ட் கிளாமர், அதாவது வெளியில தெரிகிற ஆக்டர் ஆக்ட்ரஸ், அதுக்கப்புறம் டிரெக்டர், மேபி மிஞ்சு போனால் டிஓபி தெரியும், அதை தாண்டி யாரையுமே தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சேடான விஷயங்க. ஏன்னா ஒரு படம் அவ்வளோ அழகா வெளியில வருது, அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய எஃபர்ட்டும் வந்து அந்த படத்தை இவ்வளோ அழகாக்குறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத தான் நான் நம்புற ஒரு விஷயம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி கோரியோகிராஃபி அப்படிங்கிறது. ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் அது வந்து டான்ஸா இருக்கலாம், டான்ஸே இல்லை அப்படின்னாலும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கூட கொரியோகிராஃப் பண்றதா இருக்கலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பண்றது வந்து கொரியோகிராஃபர்ஸ் தான். ஸோ அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஷோல. ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட கொரியோகிராஃபர் ஷெரீஃப் மாஸ்டர் இருக்காரு. ஸ்டே டியூன்ட். டைம் 12:10 ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
1: Tips, India's favorite spring mattress. Visit www.tipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner, jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
2: म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
3: रेडियो सिटी।
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
2: விடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now.
5: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: Inaindu valanguvor
7: KPN Promoters in year end bonanza offer. Ura pakkathula plot square features 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
9: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner
15: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
11: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
17: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
18: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
1: அட நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
2: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
3: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
2: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
4: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
5: Sir! Sir!
6: Enna? Rendu rendu thadava kalavu thattranga?
7: Oh no! Part 2 Prem Kumar vandutana! எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
8: முதல்வன் டூ சார்.
6: ஐயோ பாலிடிக்ஸா? எப்பவும் சொல்லி முடிக்கிறப்போ உனக்கு அடி விழும், இத சொல்ல ஆரம்பிச்சாலே விழும், ஓடிடும்
8: சார். அதான் இல்ல, இதுல பாலிடிக்ஸ் இல்ல. முதல்வன்ல மீடியால வேலை பாக்குற அர்ஜுன் சிஎம் இன்டர்வியூ எடுக்கிறப்ப,
9: ஒரு நாள் நீ சிஎம் இருந்து பாரு
8: அப்படின்னு சொன்னதுனால இவர் சிஎம் ஆயிட்டார். ஆனா செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல அர்ஜுன் சிஎம் இன்டர்வியூ கொடுக்கறப்ப, நல்ல நாடு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப அந்த இன்டர்வியூவர்,
9: ஒரு நாள் நீ நார்மல் சிட்டிசனா இருந்து பாரு
8: அப்படின்னு சொல்ல, இவர் ஒத்துக்கிட்டு காமன் மேன் ஆயிடுறார் சார்.
9: அப்போ சிஎம் யாரு ஆவா?
6: ஆ சொல்ற,
8: அது அவர் வைஃபோ பையனோ இருந்துகிட்ட சார். சிஎம்மா தன் பணியை சிறப்பா செஞ்ச மாதிரியே சிட்டிசனா தன் பணியை செய்யணும். ஒரு சிட்டிசனோட முதல் கடமை ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சா எலெக்ஷனே இல்ல. சரி விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா, மணிஷா கொய்ராலாவோட அப்பா விஜயகுமாரோட நிலம் இவர் உப்பு கருவாடு ஆடி முடிச்சப்ப பாம் போட்டாங்கல்ல,
6: அழிஞ்சு போச்சு.
8: சரி இத போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்ம வச்ச கண்ணாடி பெட்டி இருக்கேன்னு அதுல எழுதி போடலாம்னு பார்த்தா அந்த மரத்துல இருந்து பூவா விழுந்துச்சு இல்ல,
6: பழைய
8: வாழ்க்கைய தேடி அதுல இவரு மணிஷா கொய்ராலா குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து கேஸ்ல உள்ள போட பிளான் பண்றாங்க சார்.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தினம்தோறும் ஷேர் பண்ணிப்பேன். இன்னைக்கு நம்ம கூட கொரியோகிராஃபர் ஷெரீப் மாஸ்டர் இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரோட பேசும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வேர்ல்டு வந்து டான்ஸ் தான் அப்படின்னு நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. ஸோ அதையே ப்ரொஃபஷனா பண்றதுங்கிறது எப்படி இருக்கு மாஸ்டர்? அதுல இருந்தே ஆரம்பிப்போமா?
1: ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா. என்னன்னா, பிகாஸ் கொரியோகிராஃபிஸ் வந்து என்னோட எப்படி சொல்றது, என்ன விட்டு பிரிச்சு பார்க்க முடியாது ஒரு இண்டஸ்ட்ரி. And I really love to do because every day it's a new challenge and pudu pudu artist. அதாவது இந்த ஒரு வேலை வந்து எப்படின்னா கரும்பு திங்க கூலி அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப பிடிச்ச வேலை அண்ட் ரொம்ப ரசிச்சு பண்ணக்கூடிய வேலை. அது வந்து அது ரொம்ப அழகா பண்ண, பட் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி கிரியேட்டிவா பண்றதுக்கு இது ஒரு குட் ஒர்க்.
0: கொரியோகிராஃபி அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு கொரியோகிராஃபர் ஷெரீப் மாஸ்டர் இருக்காரு. ரேடியோ சிட்டி ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் இன் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் டிசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
18: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேற்று பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
19: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
20: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
21: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
22: BSc Nursing, BE Pharmacy, BSc Allied Health Sciences, Anesthesia, Renal Dialysis, Medical Laboratory Technology போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446111699.
23: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்யுங்கள்.
24: இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃப்ரீ ஃபுட் ஜுவல்லர். டயர்ட் ஆஃப் ஃபீல் பண்றீங்களா? ஜீரோ எனர்ஜியா?
25: வெயிட், உங்க பாடிக்கு வாட்டர் மட்டும் போதாது, கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸும் தேவை. எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்டா சூஸ் பண்ணுங்க எலக்ட்ரால் சூஸ் பண்ணுங்க.
0: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI Cricket Ka Blockbuster. Yono SBI. Power to every Indian.
1: Radio City la ippa neenga ketitirukka paattu Mac Mac Mac Mac Karina. Devan Soumya Rao. Ivungalude kuralgalla vairamuthu varigalla. Isai Deva.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: சந்தோஷ் ஹரிஹரன் அண்ட் பூஜா வாய்ஸ்ல டிமான் மியூசிக்ல யுகபாரதி வரிகள்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு எதுக்காக என்ன நீயும் ரேடியோ சிட்டியில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर.
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
16: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
17: சிக்கலான சக்கரை நோய சுக்கனூர் ஆக்குங்க.
18: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
19: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷனா இருக்கு.
20: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
21: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
22: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
23: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
24: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
25: சாம் சிஎஸ் இசை மற்றும் வரிகளில் கபில் கபிலன் குரலில் செல்லக்கல்லியே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிட்டி ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல நான் ஆர்ஜே நிதி. நம்ம கூட இன்னைக்கு கோரியோகிராஃபர் ஷெரீஃப் மாஸ்டர் இருக்காரு. கரும்பு திங்க கூடி நீங்க சொன்ன மாதிரிதான், நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஒரு ப்ரொஃபஷனா பண்றதுன்றது நிறைய பேருக்கு அமையாத விஷயம். ஆனா வெளியில இருந்து பாக்குறப்ப நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, ஜாலியில இவங்க டெய்லி போய் டான்ஸ் ஆடுறாங்க, வராங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஐ நோ இந்த டான்ஸ் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எவ்வளோ சம்டைம்ஸ் இன்ஃபீல்டு ஒர்க் இருக்கும், எவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாம் ஹவ் டியூ ஹேண்டில் சார்?
1: சரி, அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டேஜ் ஆஃப் மை ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு கிரியேஷனை வந்து எப்படி உருவாக்குறது, ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க. ஒரு ஒரு டைரக்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டைரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி ஒருத்தவங்க வேறு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபீல்டில் அப்படி ட்ராவல் பண்ணும்போது, இதை லைக் பண்ணி மூவ் பண்ணும்போது, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நாள் உங்களுக்கு எல்லாமே இது புரிய வரும், ஓ இது இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப். ஸோ அப்படி போகும்போது வந்து அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு உள்ளே வரும்போது நிறைய கொரியோகிராஃபர்ஸ் லைக் பிரபுதேவ மாஸ்டர், ராஜசுந்தர மாஸ்டர் அண்ட் பிருந்தா மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், இவங்களெல்லாம் பார்த்து நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எப்படி ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் நானும் யோசித்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்றது வந்து லேட்டராக நான் இன்னைக்கு ஒரு 220 சாங்ஸ் பக்கம் பண்ணிட்டேன். ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஓகே, இந்த சாங் வந்து எப்படி டிசைன் பண்ணுன்ற நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஐ திங்க் இட் இஸ் நாட் டஃப். அவங்க சொல்றது ஒரு பாயிண்ட்ல இருக்கும், அது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நானே இதை ஃபீல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கஷ்டப்படணுமோ ஒரு சாங் உருவாக்குறதுக்கு அப்படியெல்லாம். ஆனால் போக போக அது வந்து அது ரொம்ப பிடிச்சி பண்ணுறதுனால அது நம்மளுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ராட் ஷூட்ஸு, புது இடங்களுக்கு போவோம், புது பீப்புளை மீட் பண்ணுவோம், அதை நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இன் மை லைஃப்.
0: தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கூட கொரியோகிராஃபர் ஷெரீஃப் மாஸ்டர் இருக்காரு. ஸ்டே டியூன்ட்.
2: ரேடியோ சிட்டில இப்போ ஹாய் சொன்னா போதும். கௌஷிக் கிருஷ்ணன் குரலில், வரிகள் பிரதீப் ரங்கநாதன், இசை ஹிப் ஹாப்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல், இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: என்ன ப்ராப்ளம்?
7: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
8: அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250.
9: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
10: ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்ல ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் மனஸ்வினி கோபால், வாய்ஸ்ல அறிவு வரிகள்ல இமி காரியே. இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: FMR Radio City 91.1.
1: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, நம்ம கூட கொரியோகிராஃபர் ஷெரிஃப் மாஸ்டர் இருக்காரு. அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கியூரியஸான உங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்னன்னா, நீங்க அழகா ஒரு டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணிடலாம், பட் ஆட வைக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஆடுறோமோ அதை விட அதிகமான ஒர்க் இதுல அடுத்தவங்களை அழகா ஆட வைக்கிறதுலன்னு
2: நினைக்கிறேன். அண்ட் பாடி லாங்குவேஜ், இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு ஒரு கனெக்டடான விஷயம். யூஸ்வலாக எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு டான்ஸ் மாஸ்டர் பார்த்தா ஃபர்ஸ்ட் பயந்துக்குவாங்க. ஏன் பயந்துக்குவாங்க, ஐயோ டான்ஸ் ஆயினிங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க. அது வந்து டான்ஸ் தெரியாத ரீசனே கிடையாது, அது வந்து ரிதமோடு நீங்கள் கனெக்ட் ஆகாத ரீசன் தான். நீங்கள் உங்களுக்கு ரிதம் தெரியாதனால தான் நீங்கள் டான்ஸ் தெரியலன்னு நினச்சிக்கிறீங்க. ஒரு ரிதம் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டான்ஸ் வந்துடும். சி, டான்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் மூவ்மெண்ட். நீங்க எவ்ரிடே நீங்க லைஃப்ல பண்ற மூவ்மெண்ட் தான் நீங்க பண்றீங்க, ஆனா அது வந்து மியூசிக்கோட பண்றீங்க. அப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் வரலன்றது கிடையாது, மியூசிக்கோட நீங்க அதை கனெக்ட் பண்ணலன்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு ரிதம் புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் போனோன்னே ஆர்டிஸ்ட் கிட்ட அதை தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட ரிதம் இப்படி, இந்த ரிதம் இப்படி மூவ் ஆகுது, ஸோ இதுக்கு நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணோம், இதுதான் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு க்யூட்டாக ஒரு விஷயத்த பண்ணி காட்டுவோம். அவங்களுக்கு வந்து அதை அப்படியே கனெக்ட் ஆயிரும். அது வந்து என்ன ஆக்ஷன் வேணா இருக்கலாம், ஒரு ஆக்ஷன்ல இருக்கும் அது, அந்த ஆக்ஷன் கூட அவங்க கனெக்ட் ஆயிருவாங்க. கனெக்ட் ஆனோம்னா அவங்களுக்கே வந்து இது சிம்பிளா இருக்கும். ரெண்டாவது, பி ஃப்ரெண்ட்லி வித் அன் ஆர்டிஸ்ட், பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம தான், நம்ம என்னதான் டான்ஸ் சொல்லி கொடுத்தனா அவங்க பயந்துட்டாங்க, ஆர் தே ஆர் ஆன் த ஃப்ரேம்ல அவங்க வந்து ஒரு பயத்தோட போய் நின்னாங்கன்னா அது ஃப்ரேம் அழகா இருக்காது. ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் டு கிவ் தெம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன். அந்த ஜோன்ல அவங்களுக்கு என்ன வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்.
1: கொரியோகிராஃபி ஆஸ் இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கூட கொரியோகிராஃபர் ஷெரிஃப் மாஸ்டர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பாட்டு வந்து வேலில் இருக்கு, கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசுவோம் ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல. டைம் ஆல்மோஸ்ட் 1:10 கிட்ட ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
3: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏன் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: பெருசு வந்தா
8: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயில் உடன் 10 rupees அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner,
14: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் TCR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
18: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
19: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் DCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
2: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
5: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
5: சார் சார்,
6: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
20: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா?
21: பார்ட் 2
22: பிரேம் குமார்.
20: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொலை தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர? அன்னியன் 2 சார்.
23: கடைசியில நான் தான் அன்னியனா மாற போறேன்
20: சார். ரெமோ மாதிரி எனக்கு முத்தம் கொடுக்க போறீங்க பாருங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரரா இருந்த அம்பி ஹேர்கட் பண்ணி ட்ரெயின் ஏறி ஹனிமூன் போற இடத்துல முடியுது சார். அன்னியன் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சார் படம்.
6: என்னையா போற இடத்துல யாராச்சும் சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிறாங்களா?
20: அட இல்ல சார், ராமானுஜத்தை நந்தினி கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வர சொன்னதுல ரெண்டு மூணு வாங்காம விட்டுட்டு வராரா? அன்னியே அன்னியனா மாறிடுறாங்க சார்.
1: ஓஹோ அப்படி வர நீ ஹீரோயின் சென்ட்ரிக்கு சென்டர் மட்டும் இல்ல சார் லெப்ட் ரைட்னு எல்லா பக்கமும் மிதி உழுவுது சார் அம்பிக்கு ஸ்ட்ரிக்ட் தண்டனை தான் நைட்டு ரெண்டு பேரும் வெளியே போற பிளான் பண்ணி அம்பி சுதப்புனா 1 week உப்மா கூப்பிடும் ஒரே சாம்பார ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 week ஊத்துற சாம்பார் போஜனம் ரெண்டு மிஸ்டு கால் ஆகி 5 minutes திருப்பி போன் பண்ணலனா பையனுக்கு ஷாப்பிங் கண்டகோ
3: என்னையா சொல்ற இந்த சின்ன தப்புக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா
1: இது எல்லாத்த விட பெருசா ஒண்ணு இருக்கு சார் அம்பி சின்னதா ஏதாவது எதிர்த்து பேசினா அண்ணியோட தண்டனை அழுகிற ஜம்போ சார் அம்பி பாவம் சார் நான் நயன்தாராவ பாத்திருக்கேன் த்ரிஷாவ பாத்திருக்கேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு நடிகைய பார்த்தது இல்லைன்னு ஓனு கால விழுந்து அழுகுறான் சார் அப்புறம் இதை சரி பண்ண அண்ணியோட அம்மா வீட்டுக்கு 1 week வெக்கேஷன் அனுப்பி வைக்கிறார் சார்
3: திரும்பி வரப்போ சரியாயிடுதா
1: அப்படிதான் சார் நினைப்போம் கிளைமேக்ஸ்ல ஆனா சரியான மாதிரியே இருந்த நந்தினி ட்ரெயின் ஏறப்ப உப்மாக்கு 5 kilo ரவா வாங்கிட்டு வர்றத பார்த்து அண்ணியன் பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சிடறாரு சார் கிளைமேக்ஸ்ல
3: ஆஹா
1: சார் எப்பவுமே அடிப்பீங்க இப்ப என்ன இன்ட்ரெஸ்டா
3: ஒரு நிமிஷம்ப்பா
4: சொல்லுமா
13: எங்க வரும்போது 2 kilo ரவா வாங்கிட்டு வந்துருங்க

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கொரியோகிராஃபி அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை பத்தி பேசும்போது நம்ம கூட கொரியோகிராஃபர் ஷெரீப் மாஸ்டர் இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில ஆக்டர்ஸுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைல வச்சு நம்ம வர்க் பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா மாஸ்டர்?
1: இந்த படத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியா சார் வச்சு நான் ஒரு இதுல வந்து டாப் டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து டாப் டான்ஸ் எப்படி அவர் ஏன்னா அவர் கம்ப்ளீட்லி ஃபிட்டான பாடி, பயங்கர ஸ்டிஃபா இருக்கும், லெக் ஃபாஸ்டா மூவானதை மட்டும்தான் டாப் டான்ஸ்ன்றது ஒன்று வந்து சாத்தியம். ஸோ அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும், நம்ம லெக் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா கிரியேட் பண்ணணும் அப்படின்றக்காக வி கேவ் சம் ஒர்க் அவுட், வி ஹேட் ரிஹர்சல். ஸோ எதுவுமே பண்ண முடியாது கிடையாது, அதுக்குண்டான டைமும் அதுக்குண்டான ஸ்பேஸ் இருந்தா டெஃபினெட்லி வி கேன் டு தட்.
0: சூப்பர், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இந்த கொரியோகிராஃபிலாம் எப்படிப்பா பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல. ஸ்டேடியம்
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ். Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
18: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
19: நெஞ்சு வலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
20: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
21: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
22: சிக்கலான சக்கர நோய சுக்கனூர் ஆக்குங்க.
23: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
24: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
0: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஐயங்காரு வீட்டு அழகி, ஹரிணி மற்றும் ஹரிஹரன் வாய்ஸஸ்ல, வைரமுத்து வரிகள்ல இசையமைச்சிருக்கிறாரு ஹாரி ஜெயராஜ்.

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி டிராபிக்ல நிற்கும் போது இதுதான் நம்ம லைஃபா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது ஜாம், ஈவினிங் திரும்பி வரும்போது டபுள் ஜாம், சிக்னல் ஆன், இன்ச் பை இன்ச் மூவ் ஆகுறது, ரொம்ப ட்ரைனிங்கா இல்ல? ஆனா இப்போ சென்னைக்கு ஒரு செம்ம ஃபாஸ்டான சொல்யூஷன் டெவலப் ஆயிட்டு இருக்கு. சென்னை அவுட்டர் ரிங் ரோட் ORR 62 கிலோமீட்டர் 6 லேன் எக்ஸ்பிரஸ் வே, மிஞ்சூர்ல இருந்து வண்டலூர் வர ஸ்மூத்தா அன்இன்டரப்டடான ஒரு டிரைவ் இருக்க போகுது. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, NH45, NH4, NH205, NH5 எல்லா மேஜர் ஹைவேஸும் இங்க கனெக்ட் ஆகுது. ஸோ கிராஸ் சிட்டி டிராவல் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, ஸ்ட்ரகிளே இல்லை. சிட்டிக்குள்ள இருக்கிற டிராஃபிக்கை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம். ஏர்போர்ட் போகணும்னாலும், தாம்பரம், போரூர், அம்பத்தூர் சைட் போகணும்னாலும் ORR மேக்ஸ் இட் ஃபீல் ரியலி ஈஸி. டைம் மட்டும் இல்ல, நம்ம எனர்ஜியும் சேவ் ஆகுது. இனிமே சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி நம்ம ORR தான். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன்.
1: சித் ஸ்ரீராம் குரலில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில், ஏ என் தலைக்கேறுற பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
3: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
16: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
17: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
18: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
19: சிக்கலான சக்கர நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
20: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
21: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
22: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது. ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
23: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
24: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
25: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
26: Anirudh Kuralla, பரத் சங்கர் இசைல, கபிலன் CM லோகேஷ் வரிகள்ல, சீனா சீனா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. உங்களோட நிறைய சினிமா விஷயங்கள் கோரியோகிராஃபர் ஷெரிஃப் மாஸ்டர் இருக்காரு. அண்ட் ஒரு சாங்கு இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஆர்டிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணி அந்த சாங்கை ஷூட் பண்றது

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: உலக நாயகன் கமல்ஹாசன் குரல் மற்றும் வரிகளில், அனிருத் இசையில், விக்ரம் படத்திலிருந்து பத்தல பத்தல சாங் ரேடியோ சிட்டியில்.

What language is this? What are you talking about, man?

bass. நான் நாட் அவுட் பாக்குறீங்களா? சே அடே ஐயோ, ஜானிக்கு வாய்ஸ் வா.

0: Governor.
1: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஆர்ஜே நிதி. உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள், சினிமான்னு சொல்லும் போது நம்ம சினி குவிஸ் இருந்தது, அதே மாதிரி ஒரு அமேசிங்கான ஸ்டார் அவங்களோட ஒரு அமேசிங்கான கான்வர்சேஷன் அப்படின்னு ஐ ஹேட் ஃபன் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்க இங்க கேட்கறதெல்லாம் வீடியோவா பார்க்க முடியுமா நிதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். ரேடியோசிட்டி தமிழ் அப்படிங்கிற பேர்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படிங்கிற எல்லா இடத்துலயுமே நாங்கள் லிவிங்ஸ்டன் தான், அங்கேயே தான் இருப்போம் மோஸ்ட்லி. அதனால நீங்க எங்களை அங்கே ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் எல்லாமே ரைட் ஆன் டைம் உங்க போனுக்கே வந்து சேர்ந்துரும். ஸோ சோசியல் மீடியால எங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. சூப்பர் அமேசிங்கான சாங்ஸ் ஆன் தி வே, நிறைய என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு ஃபுல்லா ரேடியோசிட்டியில உங்களுக்காக வெயிட்டிங். அதை தாண்டி அடுத்த ஷோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ ஆர்ஜே நிதி சைனிங் ஆஃப். டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர்.
2: பிரதீப் குமார், கானா பாலா, லாரன்ஸ் மற்றும் ரோஷன் ஜாம்ராக் குரல்களில், உமாதேவி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில், வீர துரந்தரா பாடல் ரேடியோ.

என்னை வெடித்திடும் பகை, களத்தினில் ஆட வெறித்திடும் புகை, உடைகளை வழங்கிடும் வடி வடி துணை, வழிகளில் முளைத்திடும் விடுவிடுதலை, பகைவர் ஒளிஞ்சிடும் வீரன் நீ, நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா, உன் நிலை தாண்டிய மலை உயருமா, வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா.

0: ஆண்டர்பிரினரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: பெட்சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட்சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
5: தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
7: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
8: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
10: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
9: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
11: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
12: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
13: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
14: டாக்டர் JP's கார்டியோ டயாபெட்டிக் கிளினிக் கீழ் பார்க் சென்னை.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

ஹாய் ரேடியோ லிஸ்னர்ஸ், நான் உங்க கேம்பஸ் ஆர்ஜி விக்னேஷ் பேசிட்டு இருக்கேன். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபைனல் இயர் பிகாம் சிஎஸ் படிச்சிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் இன்னைக்கு பேசலாம்னு வந்திருக்கேன். சோ ஸ்டே டியூன்ட். Your vibe, your playlist.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक्स साथ म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगो ऑलराउंडर आरुमुगो
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: திருசு வந்தா.
8: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் டிசிஆர் மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை.
14: ஏண்ணா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
15: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
17: சரி சரி,
18: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா, ஒரே கன்ஃபியூஷன் இருக்கு.
19: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
2: இன்று நம்முடன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிடல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
5: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
3: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் 16 hours அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
2: மேலும் விவரங்களுக்கு கால் 9644946444.
8: சார் சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
5: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா?
8: கீழ்ச்சி போட்ட ரேவதி ஓடி போய் ட்ரெயின்
5: மோகன் பின்னாடியே ஓடி உருண்டு ட்ரெயினை நிறுத்தி ரேவதியை தூக்கிட்டு வர்ற இடத்துல முடியுது சார் ஃபர்ஸ்ட் பார்ட்.
8: அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். இவங்க ஒன்னு சேர்ந்ததுல ரேவதியை லவ் பண்ற கம்பளி பூச்சிக்கு வருத்தம் சார்.
7: கம்பளி பூச்சி ரேவதியை லவ் பண்ணுதா?
8: சாகாவறீங்களே, சாகாவறீங்களே, அதான் சார் ட்விஸ்ட். ஃபிளாஷ்பேக் போறோம் சார்.
7: என் கைய பிடிச்சா கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப தோட்டத்துல இருக்கிற கம்பளி பூச்சி அதை ஒட்டு கேக்குது சார். ஃபர்ஸ்ட் என்ன கிண்டல் பண்றீங்கன்னு கோவத்துல இருந்த கம்பளி பூச்சி ரேவதி போட்ட காப்பிய குடிச்சு காதல்ல மயங்கிடுச்சு சார்.
4: மிஸ்டர் பிரேம்குமார், ஒரு கம்பளி பூச்சியை கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணணும்னா என்ன பட்ஜெட் ஆகணும் தெரியுமா
7: சார்? ஒண்ணு இல்ல சார், ரெண்டு. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துல ட்ரெயின் ஏறி வர்ற மிஸ்டர் சந்திரமௌலியோட பேக்ல காதலன தொலைச்ச ஒரு பெண் கம்பளி பூச்சி ஏறி வருது சார். ரேவதி கிடைக்கலன்னு சோகத்துல இருக்கிற ஆம்பள கம்பளி பூச்சியும் காதலன தொலைச்ச பொம்பள கம்பளி பூச்சியும் மௌனமா ஒண்ணு சேர்றாங்க சார். மௌன ராகம் 2 சார்.
4: கம்பளி பூச்சி எல்லாம் இருக்கட்டும், இங்க ஒரு கொசு தொலை தாங்க முடியல.

பாட்டி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: 5B.
1: Yono SBI Cricket ka blockbuster.
2: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
1: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ். Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: APN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் PCR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
15: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
16: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேற்று பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
17: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
18: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது.
19: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
20: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிடல் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
21: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுத்துல எது ஹை ரிஸ்க்?
22: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
20: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
1: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
23: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji, and you're listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
1: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
24: எனக்கு ஒரு தடவை தோணுச்சு.
25: எப்போ?

0: ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜி விக்னேஷ் பேசிட்டு இருக்கேன். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சார்க்காக தான் இந்த சாங் டெடிகேட் பண்றேன். எத்தனை ஹீரோஸ் வந்தாலும் அவர்கிட்ட இருக்க மாதிரி மாஸ் பேக் கண்டிப்பா இருக்கா, சோ அவருக்காக தான் இந்த சாங் டெடிகேட் பண்றேன். சோ ஸ்டே டியூன்ட்.
1: யோ வைப் யோ பிளேலிஸ்ட் கேம்பஸ் எஃப்எம் ரேடியோ சிட்டி.
2: சித்துக்குமார் இசையில், ரியோ ராஜன் வரிகளில், ஆண்டனிதாசன் மற்றும் கானா பாலாவின் குரலில் கேட்டுட்டு இருக்கீங்க மானமகனே உங்கள் ரேடியோ சிட்டியில்.

0: powered by
1: healthy-ஆ சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangam vaanga aarambikkalam. NAC DigiGold app-ai download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory ippo namma Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
7: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறு ஆக்குங்க.
8: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
11: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Kandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
12: Yono SBI Cricket Ka Blockbuster.
13: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
14: Yono SBI, Cricket Ka Blockbuster.
12: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.

0: ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜி விக்னேஷ் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஸ்டாஃப் எங்க கேப்டன் ஆஃப் தி ஷிப் கணபதி சார் தான். ஸோ அவருக்காக தான் இந்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்.
1: Your vibe, your playlist. Campus FM. Radio City. Ulala. Nakash Aziz matrum Inoginga Kurilil. Varigal Vivek. Music by Anirudh.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to क्रिकेट का ब्लॉकबस्टर, only on India's number one radio station, Radio City.
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI पावर टू एवरी इंडियन।
3: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
5: பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட் சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
6: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
7: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
8: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
9: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
10: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கும் சேஃபா.
11: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக். ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
12: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
13: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
14: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
15: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
16: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
17: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா, உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
19: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் வரலாம் வரலாம் வா, அருண்ராஜா காமராஜ், ரோஷன் ஜாம்ராக் குரல்கள்ல, அருண்ராஜா காமராஜ் வரிகள்ல, இசை சந்தோஷ் நாராயணன்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: தாமரை வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் அண்ட் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு மறக்குமா நெஞ்சம் ரேடியோ சிட்டில.

0: ஏடி சிட்டி லிஸ்னஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜிவிக்னேஷ் பேசிட்டு இருக்கேன். எல்லார் லைஃப்லயும் ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னா அவங்க அப்பா தான். சோ எங்க அப்பாக்காக தான் இந்த சாங் டெடிகேட் பண்றேன். சோ ஸ்டே டியூன்.
1: யோ வைப் யோ பிளேலிஸ்ட் கேம்பஸ் எஃப்எம் ரேடியோ சிட்டி.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक्स म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையோ ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏ நான் சொல்லுது, ஏ மும்பை டீமா இருக்கட்டும், ஏ பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏ எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏ தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏ நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏ கொல்கத்தா ஃபேன், சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரவுண்ட் ரொம்ப சூதானமான கிரவுடிலே, ஏ நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ல உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year end bonanza offer. Oru pakkathula plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Thiruvirkadu.
7: Sirisavanda Sirisavarum
8: ippozhudhu 1 liter Beerate sunflower oil uden 10 rupai Annapurna sambar masala ilavasam ungal arigilulla kadigalil kidaikkum.
5: Periyorgal mudal kulandigal varai 24 mani nera ICU vasadiyudan uyathara maruthuva sigichai KVT Hospital Erkanjeri.
9: Lab Grown Diamond Partner Wonder Diamonds, India's largest lab grown diamond jewelry brand. அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner
14: Akkad Housing நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை.
15: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
16: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
15: இது மாஸ் ஆஃபருங்க.
16: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
12: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
17: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB இன் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
18: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
19: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
20: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
21: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
19: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
22: சார் சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
23: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர, இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர? அன்னியன் டூ சார்.
24: கடைசியில நான் தான் அன்னியனா மாற போறேன்
23: சார். ரெமோ மாதிரி எனக்கு முத்தம் கொடுக்க போறீங்க பாருங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரரா இருந்த அம்பி ஹேர்கட் பண்ணி ட்ரெயின் ஏறி ஹனிமூன் போற இடத்துல முடியுது சார் அன்னியன்.
1: அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சார் படம்.
2: என்னையா போற இடத்துல யாராச்சும் சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிறாங்களா?
1: அட இல்ல சார், ராமானுஜத்தை நந்தினி கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வர சொன்னதுல ரெண்டு மூணு வாங்காம விட்டுட்டு வராரா? அண்ணியே அண்ணியனா மாறிடுறாங்க சார்.
2: ஓஹோ, அப்படி வர நீ ஹீரோயின் சென்ட்ரிக்கு.
1: சென்டர் மட்டும் இல்ல சார், லெப்ட் ரைட்னு எல்லா பக்கமும் மிதி உழுவுது சார். அம்பிக்கு ஸ்ட்ரிக்ட் தண்டனை தான். நைட்டு ரெண்டு பேரும் வெளியே போற பிளான் பண்ணி அம்பி சொதப்பினா 1 week உப்புமா கூப்பும். ஒரே சாம்பார ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 week ஊத்துற சாம்பார் போஜனம். ரெண்டு மிஸ்டு கால் ஆகி 5 minutes திருப்பி போன் பண்ணலனா பையனுக்கு ஷாப்பிங் கண்டகம் சார்.
2: என்னையா சொல்ற, இந்த சின்ன தப்புக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா?
1: இது எல்லாத்த விட பெருசா ஒண்ணு இருக்கு சார். அம்பி சின்னதா ஏதாவது எதிர்த்து பேசினா அண்ணியோட தண்டனை அழுகிற ஜம்போ சார். அம்பி பாவம் சார், நான் நயன்தாராவ பாத்திருக்கேன், த்ரிஷாவ பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு நடிகைய பார்த்தது இல்லைன்னு ஓடு கால விழுந்து அழுகுறான் சார்.
2: அப்புறம் இதை சரி பண்ண அண்ணியோட அம்மா வீட்டுக்கு 1 week வெக்கேஷன் அனுப்பி வைக்கிறார் சார். திரும்பி வரப்போ சரியாயிடுதா?
1: அப்படிதான் சார் நினைப்போம் கிளைமேக்ஸ்ல. ஆனா சரியான மாதிரியே இருந்த நந்தினி ட்ரெயின் ஏறப்ப உப்மாக்கு 5 kilo ரவா வாங்கிட்டு வர்றத பார்த்து அண்ணியன் பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சிடறாரு சார் கிளைமேக்ஸ்ல.
2: ஆஹா சார், எப்பவுமே அடிப்பீங்க, இப்ப என்ன இன்ட்ரெஸ்டா?
3: ஒரு நிமிஷம்ப்பா.
2: சொல்லுமா.
4: எங்க வரும்போது 2 kilo ரவா வாங்கிட்டு வந்துருங்க.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: APN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
15: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
16: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
15: இது மாஸ் ஆஃபருங்க.
16: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
17: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
18: Sikkalana sakkaranoya chukkanura akunga.
19: Dr. JP's Cardio Diabetic Clinic, Kilpak, Chennai.
20: School final exams over. Career la next thing panitingla. Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc paikum bodhe IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate seende kadiko. Call 044-611-6399.
21: Kaaleliye vaithla prachana start aagirudhu. Adrala office ku late aagudhu.
22: Ada knowledge valathukonga nanba. Neenga use panna vendiyathu Pet Safa. Adhu unga vaira vechirukom safe.
23: Kumara Rani Meena Muthaiya Kalluriyil BCom Accounting and Finance, BCom General, BCom Corporate Secretaryship, BBA, BSc Computer Science, BCA. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
24: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
0: YONO SBI Cricket Ka Blockbuster.
25: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.
26: ரேடியோ சிட்டி லிசனஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜே விக்னேஷ் பேசிட்டு இருக்கேன். எல்லார் லைஃப்லயும் எத்தனை ஃப்ரெண்ட் இருந்தா அந்த ஒரு பார்த்தா தான் முக்கியமா இருப்பாங்க. சோ என்னோட பார்த்தாக்காக தான் இந்த சாங் டெடிகேட் பண்றேன். சோ ஸ்டே டியூன்.
27: Your vibe, your playlist. Campus.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற பீ ரைட் சன்ஃப்ளவர் oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பீ ரைட் சன்ஃப்ளவர் oil-ல வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார்சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangam vaanga aarambikkalam. NAC DigiGold app ay download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness.
4: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
5: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
6: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
7: UG-க்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, UG படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
8: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் கேர் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
9: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்.
10: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
11: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
10: இது மாஸ் ஆஃபருங்க.
11: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
12: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
13: Yono SBI, Cricket Ka Blockbuster.
4: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
14: Radio City la, neenga ketitirukka paadal, yaaradu, yaaradu. Karthik matrum Suchitra kuralgalla, Yuga Bharathi varigalla, isai Vidyasagar.

0: ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜே விக்னேஷ் பேசிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் கேம்பஸ் ஆர்ஜேல எனக்கு பிடிச்ச எல்லாருக்கும் சாங்ஸ் டெடிகேட் பண்ணேன். நாளைக்கும் இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச சாங்ஸ் கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் அண்ட் டாடா பை பை.
1: Your vibe, your playlist. Campus FM. Radio City.
2: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டு பாடல் அஸ்கலஸ்கா சின்மை மற்றும் விஜய பிரகாஷ் குரல்ல விவேகா வரிகள்ல இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangamanga aramikalam. NAC DigiGold app download seyyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness.
4: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: பெட்சபா ஆயுர்வேதிக் சூரன். பெட்சபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
6: தமிழ்நாடு மெர்க்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
7: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
8: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
9: Namma Tamil Nadu Mercantile Bank la 567 naatkal deposit thittam moolama varshathukku adhigapatchama 7.75% vatti. Matrum 456 naatkal deposit thittam moolama வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
10: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
11: NAC A+ அக்ரிடிட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிஸ்காம், பிசிஏ, பிபிஏ, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, எம்காம், எம்எஸ்சி போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. விசிட் சென்ட் தாமஸ் காலேஜ்.
12: மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
13: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
15: லிரிக்ஸ்ல பாகுபலன் வாய்ஸ்ல ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஆதிரா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: FMR Radio City 91.1.
1: ரேடியோ சிட்டியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலே நீ பாடல். எஸ்பிபி குரலில் வைரமுத்து, வரிகளில் இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: ஆண்டிஸ், அழகான அங்கிள்ஸ், ஜென்டல் பாய்ஸ், ரஃப் லேடிஸ்,
1: ரேடியோ சிட்டி
2: ஃபெண்டாஸ்டிக் ஈவினிங்ல அடுத்த 4 மணி நேரம் ஒண்ணா கூட தான் கேட்க போறீங்க. எஃப்எம் எஃப்எம்னா டியூஸ்டே 5 மணி ஷோ ஆரம்பிச்சிட்டோம், பொன்மாலை பொழுது ஆரம்பிச்சிட்டோம். இனி வரப்போற 4 மணி நேரம் ஃபுல்லா எஸ்பிபி சார் சாங்ஸ் பாட்டு தான். சரியான பாட்டுங்க. ஜோஸ் என்ன இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டோம். உண்மையை சொல்லணும்னா கடந்த 2 நாட்களாக வெயில் ரொம்ப கம்மி. அக்னி நட்சத்திரம் அப்படி இப்படிங்கிறாங்க, ஆனாலும் ஒரு மாதிரி இதமாக இருக்குது. அதனால் இந்த இதத்துக்கு தகுந்த மாதிரி மேலும் இதம் சேர்க்கும் வகையில் எஸ்பிபி சார் பாட்டு மட்டும் அடுத்த 4 மணி நேரம் பாட்டு மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள், அப்பா எவ்வளவு சம்பவம், எவ்வளவு ஆச்சரியம், பேசுறதுக்கு நிறைய இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி 91.1.
3: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்கள்ல எர்ரானி பாடல்.
4: ஏய் எர்ரானி குரல் தானே கோபாலா, சூப்பர் மந்தினி சூப்பு நான் கேளா.

0: சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: ரிசல்ட் எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
4: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம். நாக் ஏ கிரேட் Certified Autonomous College.
5: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities, plus highest placement records.
2: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் விபி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405. ஹே, என்ன சவுண்ட் இது?
6: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
2: என்ன இடம்?
6: சர்ப்ரைஸ்.
7: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
2: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்க தான்.
7: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
8: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
9: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
8: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
9: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
7: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply. Strong construction order secret, GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. Over pipe um rigorous quality testing ay kadandhu infrastructure ay irundalum fabrication ay irundalum varshangalukku needikkum dependable strength ungalku kidaikkum. GSPL Rhino, solid pipes, solid choice.
10: Ellarum BE BTech specialization offer pandranga, ana medical service specialized courses ku enga options irukku?
11: BSc nursing, BE pharmacy, BSc allied health sciences, anesthesia, renal dialysis, medical laboratory technology pondra specialized courses ku call Bharat Institute of High Education and Research. Call 044-611-6299.
12: என்னங்க AC வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
13: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, AC வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு AC எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000, 3-star ACக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ACக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
12: இது மாஸ் ஆஃபருங்க.
13: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
14: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
15: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
16: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறு ஆக்குங்க.
17: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ் பார்க், சென்னை.
18: டிராஃபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, அந்த டைட்டில் பார்க்ல இருந்து திருவான்மையூர் வரைக்கும் அந்த சிக்னல் பிஸியா இருக்கிறத மெசேஜ் வந்திருக்கு. அடுத்த பேக் டு பேக் ரெண்டு பாட்டு பொன்மாலை பொழுதுக்காக SPB சார் பாடல் மட்டும் உடனே.
19: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

எஜமான் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னு. போன சட்டமன்ற தேர்தல கம்பேர் பண்ணும் போது இந்த சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவுக்கான வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த அதிருப்தியில் இருக்கிறவங்க எப்பவுமே நோட்டாக்கு போடுவாங்க. எப்படி சொல்றது, என்னங்க பெரிய மாற்றம் வந்துருப்போது, ஆனா போக அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்கும்ல, அது கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா 2021 0.75%, அதாவது 345,591 ஓட்டுகள் நோட்டாக்கு போட்டிருந்திருக்காங்க. ஆனா இந்த முறை அதில் வந்து 0.41%, 1,99,801 ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 ஓட்டு அப்படிங்கிறது நோட்டாக்கு குறைஞ்சிருக்கு. 2,00,000 ஓட்டுங்கிறதே ஒரு பெரிய எண்ணிக்கை தானுங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய மாற்றம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்காமல் விட்டது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகளோட பலவீனமாக பார்க்குறாங்க. சரி, இன்னொரு ஒரு வாரம் தமிழக நியூஸ் சேனல்ஸுக்கெல்லாம் சரியான தீனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல, கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. வாங்க, ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்கிற ரேடியோ ஸ்ரீ வித் மீ 91.1.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
2: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
3: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
4: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
3: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
5: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறாக்குங்க.
6: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
7: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ். சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
8: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
8: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
8: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை அன்று குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
10: Strong construction oda secret GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. Over pipe um rigorous quality testing ay kadandhu infrastructure a irundalum fabrication a irundalum varshangalukku needikkum dependable strength ungalku kidaikkum. GSPL Rhino, solid pipes, solid choice.
11: Hey Meena, congratulations. Ethana maasam?
12: Thank you Priya. 6 maasam aachu.
11: Endha hospital la paakra? Nalla iruka?
12: Birthright by Rainbow Hospitals la da nalla care panikiranga. Pregnancy ay eppadi handle pannano, neonatal care, vaccination ne எந்த பயமும் இல்லாம பாத்துக்கறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
10: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
13: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ சூஸ் பண்ணனும்.
14: நாக் A+ அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ft ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. TA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ்
10: புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
12: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
15: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNCA அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும்.
10: முன்னாள்
12: பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் DCE.edu.in. counseling code 1405.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி. அன ரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: ரேடியோ சிட்டில இப்போ இதோ இதோ பாடகர்கள் எஸ்பிபி மற்றும் கே எஸ் சித்ரா, வரிகள் வைரமுத்து, இசையமைப்பாளர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: சிகரம் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்ன. தலைமை செயலகம் தயாராகிற விதத்தையே தனி நியூஸா போடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க, 70-80 வருட பாரம்பரியமா இப்படி ஒரு சம்பவமே இதுக்கு முன்னால நடந்தது இல்லையே. ரெண்டு கட்சி மாத்தி மாத்தி தானே இருக்கும், முதல் முறையாக மூன்றாவதா ஒரு கட்சி உள்ள போகுது அப்படிங்கறதுனால மாற்றம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. எப்பவுமே ஒவ்வொரு கட்சிகளுக்குமே இங்கே வந்து சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் இருந்திருக்குங்க. அது வெளியே சொல்லனாலும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும், ஆட்சி மாற்றம் நடந்தவுடனே இதெல்லாம் பண்ணிடுவாங்க, முதல் நாளே போய் முழுசாக இதெல்லாம் மாற்றிடுவாங்க, அதெல்லாம் பழகி இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இது ரொம்ப புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். அதனால தலைமை செயலகத்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பழைய கட்சி தலைவர்களோட ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் நியூஸாக பார்த்துருப்பீங்களா. இப்போ அடுத்ததான் எப்படி தயார்படுத்தணும், அடுத்து வரப்போகிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதாவது சென்டிமெண்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்குது, எங்களுக்கும் புதுசு தான், அவங்கள மாதிரி நாங்களும் அதிர்ச்சியிலேருந்து மீளலை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2-3 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். வாங்க நிறையா பாட்டு இருக்கு கேட்போம். இப்போ இந்தியா ஃபுல்லாக காஸ்ட்லியாக வாட்ச் கிடைக்கினாலும் டைம் எக்ஸாக்டாக 5:38 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
3: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
4: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும், ஏனா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
5: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோநாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1-800-2122.
6: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
7: அப்படியா?
6: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
8: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
9: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
10: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 down பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
9: இது மாஸ் ஆஃபருங்க.
10: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
11: Wow bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு, பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
12: Just 40,000க்கு பண்ணிட்டேன்டா, மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
11: இதுல ஏதோ தப்பா இருக்கு, ஜெனூன் 5 இயர் கர்வாரே PPFனா 75,000 கீழ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போய்டும்பா.
13: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க, யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க, கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
14: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகா ஷோரூமிற்கு வருகை
15: தாருங்கள்.
16: ஹே, என்ன சவுண்ட் இது?
17: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
16: என்ன இடம்?
17: சர்ப்ரைஸ்.
18: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ், ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
16: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
18: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க, லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
19: ராணி மீனா முத்தையா கல்லூரியில் BCom அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், BCom ஜெனரல், BCom கார்பரேட் செக்ரட்டரிஷிப், BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
20: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
21: சிக்கலான சக்கர நோயை சுக்கு நூறு ஆக்குங்க.
22: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.

0: FMR Radio City 91.1.
1: எஸ்பிபியின் குரலில் பாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் புதுச்சேரி கச்சேரி பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: Radio City. Radio City. TikTok. இன்னைக்கு ரேடியோ சிட்டியின் டெக் டாக்ல நம்ம கூட
1: ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்கு வணக்கம். என்னோட பேர் சங்கர்ராஜ் சுப்பிரமணியன். நான் ஒரு சைபர் கிரைம் கன்சல்டன்ட் அண்ட் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர்.
0: ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது நிறைய நேரங்களில் ஏமாத்தப்படுறாங்க. இப்போ நிறைய பேர் அதை பத்தி ரைட் அப்லாம் எழுதும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கு. ஐயோ, பே பண்ணிடுறமே, முதலே இந்த பொருள் கரெக்டா இருக்குமா இல்லையான்லாம் தெரியலையே, முதல்ல அப்படி ஒன்று இருக்கா இல்லையானே தெரியலையெல்லாம் யோசிக்கிறோம்ல. ஸோ ஆன்லைன்ல நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்,
1: ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணும், ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல வாங்குறது சேஃபா இல்லையானா லாங் டிபேட். எந்த வெப்சைட்ல வாங்குறோன்றது that is the number one priority. நேடே சொன்ன மாதிரி reputed websites ல நீங்க போச்சு, e-commerce app websites ல பண்றீங்க அப்பனா that is perfectly fine. அது இல்லாம வேற ஏதாவது புதுசா ஒரு சைட்டுக்கு போறீங்க அப்படிங்கும்போது you can buy it from the branded own websites. அந்த brandோட own website ல நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ஷர்ட் வாங்குறீங்க அப்பனா you are about to purchase a Louis Philippe shirt அப்பனா Louis Philippe ஓட direct வெப்சைட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுல போகும்போது நமக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ் வித் ரிகார்ட்ஸ் டு குவாலிட்டி இல்ல பிரைஸ் இல்ல வந்து டெலிவரி அந்த இதுக்கெல்லாம் எதுக்குமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. எப்ப ப்ராப்ளம் கம்மியா ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, நீங்க எப்ப வந்து பிரைஸ் கம்மியா இருக்கு ஆர் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லி நீங்க போகும்போது தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ்.

0: வெப்சைட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அந்த வெப்சைட்டோட நேம் எடுத்து டைப் பண்ணுங்க www.abc.com அப்படின்னு நீங்க கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் லுக் அப் அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு பேசிக் லுக் அப். அது என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த வெப்சைட் எப்ப அந்த டொமைன் நேம் வாங்கினாங்க, எப்ப கிரியேட் பண்ணாங்க, எவ்வளவு நாள் மார்க்கெட்ல இருக்காங்க, யார் இதோட ஓனர், இவங்க சர்வர் எங்க இருக்கு அப்படின்றத ஜெனியூனிட்டி அங்கேயே காமிச்சிடும். புதுசா ஆரம்பிச்ச ஒரு சைட்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் ஆன்லைன் ஷாப்பிங், சே அட்லீஸ்ட் கொஞ்சம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப வருஷமா அவங்க மார்க்கெட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த இன்ஃபர்மேஷனை ஹூ இஸ் லுக் அப் கேன் கிவ் யூ. இன்னும் ரொம்பவே இஃப் யூ ஆர் நாட் ஷியூர் அபவுட் த வெப்சைட் அப்படின்னா கோ ஃபார் கேஷ் ஆன் டெலிவரி, தட் இஸ் ஒன் பெஸ்ட் ஆப்ஷன் விச் யூ கேன் ட்ரை ஃபார். இன்னொன்று கம்பெனியோட ஷிப்பிங் டேர்ம்ஸ், ஷிப்பிங் டேர்ம்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன கேரியர் யூஸ் பண்றாங்க நமக்கு சென்ட் பண்றதுக்கு அப்படின்றது பாயிண்ட் நம்பர் ஒன். இன்னொன்னு அந்த ஐட்டம் 10 days உள்ள ஷிப் பண்றாங்களா இல்லையான்னு பாருங்க. 10 days தாண்டிச்சு அப்படின்னா பிளீஸ் டோன்ட் பை தட் ப்ராடக்ட். நீங்க பை பண்ணி 10 days உள்ள அவங்க ஷிப் பண்ற மாதிரி இருந்துச்சு மட்டும் பை திஸ் ப்ராடக்ட், அதை தாண்டி இருக்க மாதிரி இருந்தா பிளீஸ் டோன்ட் கோ ஃபார் தட் ப்ராடக்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவாய்ட் ஆஃபர்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர், நம்மளுக்கு டெம்ப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னாவே அட் அ வெரி லெஸ் பிரைஸ் தட் இஸ் வெரி சஸ்பீஷியஸ், பிளீஸ் டோன்ட் கோ ஃபார் தட். இன்னொரு விஷயம் லாஸ்டா என்ன அப்படின்னா யூ கேன் யூஸ் யுவர் கிரெடிட் கார்டு இன்ஸ்டெட் ஆஃப் டெபிட் கார்டு. இது வந்து இட் மைட் சவுண்ட் ரிவர்ஸ் பட் கிரெடிட் கார்டில் அமௌண்ட் உங்களுக்கு போச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ஈஸி, பட் டெபிட் கார்டில் போச்சு அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு இட் மைட் டேக் சம் டைம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ரெண்டுத்தையுமே டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டில் என்றைக்குமே உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி, வேற கிரெடிட் கார்டு ரிஸ்க் இஸ் லெஸ்.
1: தேங்க்யூ சோ மச் சார். இதே மாதிரி நமக்கு தெரியாத பல டெக்கியான விஷயங்களை இதே டைம்ல என் ஷோல கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி வித் மீ முன்னா, தி 91.1.
2: Radio City. Radio City. Tech Talk.
3: ஹாசன் மற்றும் எஸ்பிபியின் குரல்களில் பாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அண்ணாத்த ஆடரார் பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: நாடி
0: நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
3: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
4: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
3: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
5: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
6: சிக்கலான
7: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
8: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
7: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
8: Birthright by Rainbow Hospitalsல தான் நல்ல கேர் பண்ணிக்கறாங்க. Pregnancy எப்படி ஹேண்டில் பண்ணனும், neonatal care, vaccination எந்த பயமும் இல்லாம பாத்துக்கறாங்க. Normal deliveryக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. Deliveryக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க Children's Hospitalல இருக்கு. Doctorsல இருந்து support staff வரைக்கும் எல்லாருமே professionalஆவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
9: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
8: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
10: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
11: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
8: NAAC A+ அக்ரெடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. விசிட் sentthomascollege.com.
12: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
13: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
14: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
15: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
14: இது மாஸ் ஆஃபருங்க.
15: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
16: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
16: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
16: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
18: இவ்வளவு apply.

அமர்க்களம் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னு கேட்டு இருக்கீங்க. இந்த வாரம் சண்டே மத்தியானம் 3 மணிக்கு சென்னை வெர்சஸ் லக்னோ மேட்ச் நடக்க போதில்ல சேப்பாக்கில். அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து நாளைக்கு ஆன்லைன்ல விற்கிறாங்களாம் 12:00 நல்லா ஞாபகம் 12:15 www.district.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். குறைந்தபட்சம் 2000 அதிகபட்சமாக 8,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு 12:15 ஷார்ப்பாக விற்க ஆரம்பிப்போம். நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எங்கே விற்கிறாங்க எப்போ விற்கிறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேதே அப்படிங்கிறோம்ல. ஒன்று, ரெண்டாவது போன சீசனுக்கு முந்தின சீசன்லாம் சரியான பர்ஃபாமன்ஸாக இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து டிக்கெட் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ சென்னை டீமே பர்ஃபாமன்ஸாக கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்கிறனால டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறையா குழந்தைகள்லாம் வந்து சம்மர் டைம் ஒரு தடவையாவது போய் சென்னை மேட்சை பார்த்துடணும் அப்படிங்கிற ஆர்வத்திலலாம் இருக்காங்களே. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் மேபி டிக்கெட்லாம் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் கரெக்டான விலையில் கிடைக்கிறதுக்கும் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு 12:15 www.district.in இந்த வெப்சைட்லாம் வாங்கிக்கலாம். 3,000 to 8,000 வரைக்கும் டிக்கெட். இப்போ ஃபுல்லாக எஸ்பிபி சார் பாட்டு மட்டும் தொடர்ந்து கேளுங்க. ரேடியோ சரி 91.1 பண்ணுங்க.

0: பரபர நியூ ஓல்டு தி சிட்டி எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப் உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி ரேடியோ சிட்டி ரேடியோ சிட்டி நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: இன்று நம்முடன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
2: டாக்டர், அதிகமா அசிடிட்டி, ஐபிஎஸ், ஃபேட்டி லிவர் குறித்து கேள்விப்படுறோம், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
3: ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம். டயட்ரி மாடிபிகேஷன்லயும் கரெக்டான டைம்ல ஃபுட் சாப்பிடறதுனாலயும் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
2: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
1: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
2: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
6: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
8: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷனா இருக்கு. ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
9: ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷனோட சீக்ரெட் GSPL ரைனோ MS பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ். ஹை கிரேட் ஸ்டீல், லாங் லாஸ்டிங் டியூரபிலிட்டி. ஒவ்வொரு பைப்பும் ரிகரஸ் குவாலிட்டி டெஸ்டிங்கை கடந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL Rhino, solid pipes, solid choice.
10: Wow bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு, brand new மாதிரி ஷைன் ஆகுது.
11: Just 40,000 க்கு பண்ணிட்டேன்டா. Make in India Garware PPF, free replacements ஓட.
10: இதுல ஏதோ தப்பா இருக்கு. Genuine 5 year Garware PPF னா 75,000 கீழ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் old lookக்கு போய்டும் பா.
12: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி sealed box இருக்கானு செக் பண்ணுங்க. Unique roll number and QR code verify பண்ணுங்க. கண்டிப்பா e-warranty certificate வாங்குங்க. உங்களோட nearest Garware application studio க்கு visit பண்ணுங்க. இல்ல call பண்ணுங்க. 9689968996. TNC apply.
13: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
14: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
13: இது மாஸ் ஆஃபருங்க.
14: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
15: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. Chennai, get ready for a revolution.
16: புக்ஸ் கப்பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
17: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது.
18: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
19: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
20: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணா நகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: போரூர் டு பொந்தமல்லி ரோடுங்க, சரியான டிராபிக் இருக்கிறதா இப்பதான் மெசேஜ் வந்திருக்கு. அதான் ரெண்டு பாட்டு பேக் டு பேக் பொன்மாலை போடுறதுக்காக எஸ்பிபி சார் பாடல் மட்டுங்க உடனே வருது. தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி வித் மீ முன்னா 91.1.
3: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more. ரேடியோ சிட்டியில இப்போ மானூத்து மந்தையில எஸ்பிபி மற்றும் சசி ரேகாவின் குரல்களில் வரிகள் வைரமுத்து, மியூசிக் ஏ ஆர் ரஹ்மான்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: எஸ்பிபி மற்றும் உமாரமணன் குரலில், ஆர் வி உதயகுமார் வரிகளில், இசைஞானி இளையராஜா இசையில், வெள்ளி நிலவே இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில. வெள்ளி

நந்தவன தேர் படத்துக்காக அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்னு மூணாவது கேட்டு விட்டுருக்கீங்க. தாவேக்கா எம்எல்ஏக்களை மகாபலிபுரத்திலேயே தங்க வைக்கிறதுக்காக தாவேக்கா சிறப்பு ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது 108 பேர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு 10 பேர்த்தோட ஆதரவு தேவைப்படுது. இன்னொரு 2-3 நாட்களுக்குள்ளே அதுக்கான வேலைகள்லாம் நடக்கும். இப்போவே அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கட்சி அந்த வேலையில் பார்க்கும்போது இதையும் பார்த்துருக்குறாங்க. இன்னொன்று, சென்னையில் ஜெயிச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்க வீட்டிலே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா நீங்கள் வந்து மகாபலிபுரத்தில் தங்கிக்கிறதுனாலும் தங்கிக்கோங்க, ஆனால் இங்கே தான் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா வீட்டிலே இருந்துக்கோங்க. மற்ற ஊர் எம்எல்ஏக்கள்லாம் இங்கே தங்கிறதுங்கிறது அவசியம், ஏன்னா திடீர்னு தேவைப்படும் போது ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ நம்ம வந்து பெரும்பான்மையை எப்போ வேணால் நிரூபிக்கலாங்கும் போது கூடவே இருக்கிறது கொஞ்சம் நல்லது தானே. அப்படிங்கிறனால மகாபலிபுரத்தில் வந்து சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக. 108 பேர்த்துலிங்க ஒரு 6 பேர் தெரிஞ்சாலே பெரிய விஷயங்க. இனி பாருங்களேன், வரப்போகிற நாட்களில் எம்எல்ஏவா மினிஸ்டரா எல்லாரும் புதுசாக இருப்பாங்க. அதாவது இத்தனை வருஷங்களா சொன்ன உடனே தெரியுமா, அப்படி பழக்கப்படுத்தி வச்சுருந்தவங்க திருமண பக்கமெல்லாம் புது கேண்டிடேட் யாருங்க, இவர் தாங்க அந்த ஊர் எம்எல்ஏ மினிஸ்டர் கேட்போம் அப்படிங்கிற அளவுக்கு இனி வரப்போகிற நாட்களில் எல்லா பெயர்களும் எல்லா நபர்களும் புதுசு புதுசாக இருப்பாங்க. ஸோ அவங்க யார் பண்ண என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னால் என்னவா இருந்தாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் இனி வரப்போகிற நாட்கள் பயங்கர பிஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தொடர்ந்து கேளுங்க ரேடியோ 93.1 91.1 க்குன்னா

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
3: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
2: எதுக்கான கிளினிக் இது?
3: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
4: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மை நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: நாங்க பெருங்குடியில பிஜி ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
8: எல்ஜி 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
7: அப்போ விலை ஜாஸ்தியோ?
8: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல எல்ஜி 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகியா மிக்சியும் ஃப்ரீ.
7: வாவ், சூப்பர்.
8: இப்போ கார்டு இஎம்ஐல எல்ஜி ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா எல்ஜி ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
9: எல்ஜி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட்.
10: ஒவ்வொரு பைப்பும் ரிகரஸ் குவாலிட்டி டெஸ்டிங்கை கடந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL ரைனோ, சாலிட் பைப்ஸ், சாலிட் சாய்ஸ்.
11: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் courses with many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026-27. Call 720013431.
12: Kalyana ponnu கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
13: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
14: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது.
15: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
16: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
17: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0% டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
16: இது மாஸ் ஆஃபருங்க.
17: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
18: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
19: எஸ் பிபி மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் இந்த மாமனோட மனசு பாடல் ரேடியோ சிட்டியில் இந்த

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: ரேடியோ சிட்டியில் காதலினும் பாடகர்கள் எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதா. லிரிக்ஸ் பை வாலி. மியூசிக் ஏ ஆர் ரஹ்மான்.

0: காதலர் தினம் படத்துக்கா அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னு. முன்னா அவரை கேட்டு ஸ்டாலின் அவர்கள் அவரோட முதலமைச்சர் பதவியை இன்னைக்கு ராஜினாமா பண்ணி கவர்னருக்கு கடிதம் எழுதிட்டாருங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு கவர்னரை சந்திக்கிறதுக்காக லெட்டர் போட்டிருக்காராம். அதாவது என்னன்னா, எங்களை வந்து 2 வாரம் டைம் கொடுங்க, பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகள் நடந்துட்டு அப்படின்னா நாளைக்கு மீட் பண்ணணும். அவரும் கடிதம் கொடுத்துருக்கிறாராம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாவேக்காவை சேர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து மகாபலிபுரத்தில் தங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களும் உடனடியாக சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் அதிருப்தியாக இருக்கிறவங்க யாராவது, ஏன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறாங்கன்னு ஒரு நிலைமை வரும்போது சேஃபர் சைடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது சம்மந்தமாக. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, வரட்டுமே இங்கேயே தங்க வைப்போமே அப்படின்னு இருக்கிறாங்களாம். அதனால ஒரு பக்கம் தாவேக்கா, இன்னொரு பக்கம் அதிமுக, எல்லோரும் எம்எல்ஏ கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க, எந்த நேரத்தில் வேணாலும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு தெரியும். எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே அப்படிங்கிறனால இப்படி ஒரு நடவடிக்கை. இப்போ இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ காஸ்ட்லியாக வாட்ச் கொடுத்தீங்களும் டைம் எக்ஸாக்ட் 6:38 தாண்டி போயிட்டு
1: இருக்கு. Visit www.pepsindia.com to explore more.
2: YONO SBI Cricket ka blockbuster.
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
1: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
2: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
4: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: கொஞ்சம்
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life Insurance Partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
16: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ் பார்க்.
17: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111699.
18: இந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
19: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
20: ரிசல்ட் எப்போ வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
21: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
20: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
22: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
23: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
24: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
23: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
24: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
25: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கு உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட. நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
26: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகா ஷோரூமிற்கு வருகை
27: தாருங்கள்.
28: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
29: எஸ் மேடம், சொல்லுங்க.
28: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
29: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
28: அப்போ விலை அதிகமோ?
29: அதுதான் இல்ல, இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ.
28: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
29: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
28: சரியா சொன்னீங்க,
29: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
30: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
28: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
31: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
32: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
33: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்ஸ் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.

0: என்ன அவர் கேட்டுட்ருக்கீங்க? தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஆக்சிடென்ட்டில் இருந்திருக்காருங்க. இப்போ தான் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டு இருக்குது டிவிலலாம். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிருக்கும் போது ஒரு லாரியோட அவரோட கார் மோதி முதல்ல சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் உயிரிழந்திருக்காருங்க. சற்று முன் வந்த தகவல், ஆர்பி சௌத்ரி அவர்கள் ஜீவாவோட அப்பாங்க. ஜீவா அப்புறம் அந்த ஜித்தன் ரமேஷ்லாம் இருப்பார்ல, அவரோட அப்பா பிரபல தயாரிப்பாளர், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னா ஏகப்பட்ட லெகசி இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில். நிறையா புதுமுகங்களெல்லாம் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இந்த பெரிய பெரிய பிஆர்ஓஸ்லாம் பேசும்போது மறக்காமல் பேசக்கூடிய ஒரு நிறுவனமாக அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ இந்த விபத்து அப்படிங்கிறது பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நியூஸ்லலாம் வந்து பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குது. ஸோ காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் வந்து ஆரம்பத்தில் சீரியஸாக இருந்திருக்காரு, அப்புறம் உயிரிழந்திருக்காருங்க. அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி. மீ முன்னா 91.1
1: ரேடியோ சிட்டியில் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க பாட்டு பொத்தி வச்ச மல்லிகை முட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்து வரிகளில், இசைஞானி இளையராஜா இசையில்.

0: ஆண்ட்ரபிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
1: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
3: Wow bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
4: ஜஸ்ட் 40,000 பண்ணிட்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட.
3: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூன் 5-year கர்வாரே PPFனா 75,000 கீழ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போயிடும்பா.
5: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
6: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
7: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
8: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
7: இது மாஸ் ஆஃபருங்க.
8: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
7: Hey, you are looking so cool, yeah?
9: Ama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a super-ana summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyu cool-a irupa.
10: Snehalaya Silks, Venkat Narayana Road, T-Nagar.
11: Books ka parpatta learning theatringla, welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs undu and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station. Near St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
12: In குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
13: கவலைப்படாதீங்க, Rainbow Children's Hospital ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் hands la irukum. Rainbow Children's Hospital. For consultation call 0806574017.
14: ஹே, என்ன சவுண்ட் இது?
15: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
14: என்ன இடம்?
15: சர்ப்ரைஸ்.
16: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92-acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
14: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
16: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.

இந்தியன் கா அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னு உண்ண அவட கேட்டு இருக்கீங்க. 7 மணி வழக்கம் போல குட்டி ஸ்டோரிக்கான நேரம். ஒரு படத்தோட கதையை சொல்லுவேன், கேட்டு என்ன படம்னு படத்தோட பேரை சொல்லுவீங்க, அவ்வளவுதான் குட்டி ஸ்டோரி. சிம்பிளான கேம் தான். இன்னைக்கு வின் பண்றவங்களுக்கு பெப்சிலாம் கூட வவுச்சர் காத்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா ஹிட்டான படங்கள் தமிழ் படங்கள் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன். 426-999-1 426-999-1 கால் பண்ணுங்க, குட்டி ஸ்டோர்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, பெப்சி வாங்கக்கூடிய வவுச்சரை வின் பண்ணுங்க. இப்ப தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி வித் மீ முன்னா 91.1.

0: சென்னை வெர்சஸ் டெல்லி மேட்சுங்க டெல்லியில தான் நடக்குது. ரெண்டு டீமுக்குமே கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். இப்போதான் டாஸ் போட்டாங்க, அதுல டெல்லி டீம் டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சென்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பவுலிங்க்கு வந்துடும், வழக்கம் போல ஸ்கோர் அப்டேட்டும் வரும்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார் பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters இன் இயர் அண்ட் போனஸ் ஆஃபர். ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் 2799க்கு வாங்குனா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
12: Housing partner Akkad Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga Akkad Housing da best. Oru ball கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
2: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
3: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
4: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ருபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
3: இது மாஸ் ஆஃபருங்க.
4: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
5: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
4: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
5: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்,
4: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
6: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கு உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட. நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
7: முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
8: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
9: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
8: எதுக்கான கிளினிக் இது?
9: ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
10: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
11: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
12: Strong construction oda secret GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. Ovvoru pipeum rigorous quality testing ai kadandhu infrastructure a irundalum fabrication a irundalum varshangalukku needikkum dependable strength ungalku kidaikkum. GSPL Rhino, solid pipes, solid choice.
13: Paramburiya marala, nambikkai marala, ana Anna Salaikku pudusa perusa oru brahmandamana adayalam varudhu.
14: All new VBJ Anna Salai showroom. Oru parichayamana peyar ippo andha vaanathukku edra uyandhu nikkudhu. Adhe parambariyam, அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
15: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
14: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
16: ரேடியோ சிட்டி டிராஃபிக் அப்டேட்.
17: மூணாவது கேட்டுருக்கீங்க, இப்ப டிராபிக் பாத்தீங்கன்னா வடபழனி முருகன் கோவில் இருந்து வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் சரியான டிராபிக் இருக்கிறதா சற்று முன் வந்த தகவல். அடுத்த பேக் டு பேக் ரெண்டு பாட்டு, பொன்மாலை பொழுதுக்காக ரெண்டுமே SPB சார் பாடல் மட்டும் உடனே.
18: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
19: ரேடியோ சிட்டியில் இப்ப நீங்க கேட்டு பாட்டு ஹே உன்னைத்தானே, SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில், வைரமுத்து வரிகளில், இசைஞானி இளையராஜா இசையில்.

llena y alá.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் ஆர் வி உதயகுமாரின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: பொண்ணு மணி படத்துக்காக அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்னு. ஒன்னா அவரை கேட்டுக்கீங்க, குட்டி ஸ்டோரி விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஒரு படத்தோட கதையை நான் சொல்லுவேன், கேட்டு என்ன படம்னு படத்தோட பேர் இப்போ சுரேஷ் சொல்லுவார். சுரேஷ் கதையை ஆரம்பிக்கணுமா? சுரேஷ் இது வந்து ஆக்சுவலி பழைய படம், சரியா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரியான படம். இந்த படத்துல ரெண்டு ஹீரோ இருப்பாங்க, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. ரெண்டு பேரும் வேலை வெட்டிக்கலாம் போகாம ஊருக்குள்ள ஏதாவது சண்டை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா வந்து பெரியவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு பொண்ணு தேடுவார். என்ன ஆகுனா, அந்த பெரியவர் வந்து வேற ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனோம், ஆக்சுவலி வீடு மாதிரி இன்னொரு பொண்ணை போய் பாத்துருவாரு. பார்த்தோன்னு அந்த பொண்ணை பிடிச்சிடும்.
1: ஆண் பாவம்.
0: ஏங்க சூப்பருங்க, என்ன என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அந்த படம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: அந்த படத்துல
0: ஆமா, அந்த படம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லதான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன படங்க, ரீசெண்டா கூட அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் சிரிப்பா இருக்குங்க. என்ன டைலாக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆண் பாவம் என்பது சரியான பதில். சுரேஷ்க்கு வந்து பெப்சலம் கூட ஒரு வவுச்சர் வின் பண்றீங்க சுரேஷ். அவ்வளவுதான் குட்டி ஸ்டோரி, சிம்பிள்ங்க. 426-999-1 426-999-1 கால் பண்ணுங்க, குட்டி ஸ்டோரியில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்ப தொடர்ந்து கேளுங்க ரேடியோ 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
2: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
3: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-425-04.
4: ஹே, என்ன சவுண்ட் இது?
5: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
4: என்ன இடம்?
5: சர்ப்ரைஸ்.
6: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
4: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
6: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
9: என்ன 5G? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
9: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கௌண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
12: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
13: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
14: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
13: இது மாஸ் ஆஃபருங்க.
14: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
15: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: எஸ்பிபி மற்றும் ஹரிணி குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் அழகான ராட்சசியே பாடல்

0: முதல்வன் படத்துக்காக அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்னு உன்னோட கேட்டு இருக்கீங்க. குட்டி ஸ்டோரி விளையாண்டுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வின் பண்றவங்களுக்கு பெப்சோ வச்சர்னு சொல்லி இருந்தேன். ஒரு படத்தை கேட்பேன், சரியா? எல்லா ஹிட்டான படங்கள் தமிழ் படங்கள் தான். கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா பெப்சோ வச்சர். பிந்து இருக்காங்களே, இந்த பிந்து என்ன பண்றீங்க? பிந்து என்ன பண்றீங்க? பிந்து நீங்க என்ன பண்றீங்க? குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படம் காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல அருமையான குடும்ப கதை வச்சிருந்தாங்களா, அந்த அருமையான குடும்ப கதையில இதுவும் ஒண்ணு. அவங்க அப்பாவுக்கு வந்து பெரிய பையன், குட்டி பையன், அப்புறம் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பையன். கடைசி பையன் டென்த்தே பாஸ் பண்ணியிருக்க மாட்டான். அவன் டென்த்து எழுதுறதுல போராடிக்கிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு பையன் நல்லா படித்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பார். என்ன அவ்வளோ செலவாகுது
1: அப்படின்னு?
0: கரெக்டுங்க, சம்சாரம் அது மின்சாரம். இந்த படத்தோட பேரை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களாங்கிறக்காக தான் கேட்டேன். சொல்லிட்டீங்க, சூப்பருங்க பிந்தா, மகிழ்ச்சி. இன்னும் அந்த படம்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம். நினைக்கும் போது விசு சார் தாங்க டைரக்ஷனு, டைலாக் எல்லாம் பிச்சிருப்பாங்க அப்பா. அப்படி ஒரு படம் அது. சரி, அவ்வளோதான் குட்டி ஸ்டோரி. பெப்சோலும் கூட வச்சுரு வின் பண்ணிட்டாங்க. நம்ம பிந்து இதுக்கு மேலே விளையாடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நாளைக்கு கால் பண்ணுங்க. இப்போ இந்தியா ஃபுல்லோ ஃபாஸ்ட்லி வாட்ச் பண்ணிங்கனாலும் டைம் எக்ஸாக்டாக 8:40 தாண்டி
2: போயிட்டு
3: YONO SBI Cricket Ka Blockbuster.
4: YONO SBI Cricket Ka Blockbuster.
5: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
4: YONO SBI Cricket Ka Blockbuster.
3: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.
6: Yena, pudhu AC evlo kulirchi. வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.
8: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி.
0: டெல்லி வர்சஸ் சென்னை மேட்ச் நடந்துட்டு இருக்குது. டெல்லி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 15-0, 2.3 பத்தும் நிசாங்கா ஒரு 5 ரன்லயும். ஐயோ, கே எல் ராகுல் ஸ்கோர் என்னன்னு பாக்குறதுக்குள்ள பிச்சர் போர்டுக்கு போயிட்டாங்க. ஆக மொத்தம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக டெல்லி கிரவுண்ட்லேயே நடக்குது அப்படிங்கிறனால ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டு டீமுக்குமே இந்த மேட்ச்சை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்க. ஓகே, கேஎல் ராகுல் வந்து 6 பாலில் 6 ரன்லையும் 10 நிசாங்கா 9 பாலில் 9 ரன். இன்னும் எல்லாம் அப்படியே 6 ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. உசைன் அருமையாக போட்டுக்கிறார். 2.4, 15-0 டெல்லி.
3: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
9: இணைந்து வழங்குவோர்
10: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
11: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu.
12: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
13: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
14: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
15: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
16: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
17: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
18: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
19: Housing partner, Accord Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga, Accord Housing da best. Oru ball மாறும் ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
2: எஸ் மேடம், சொல்லுங்க.
1: எங்க ஃபிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்ரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசியில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியேட்டா மாத்தணும்.
2: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
1: அப்போ பழைய ஏசி?
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசிய ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரும். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
1: ஈஸியா ஏசிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்ன்னு எல்லாரும் சொல்றாங்க.
9: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
1: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
20: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும். ஆனா ரைட் டேக் கிரச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியேட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
21: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
22: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
23: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
24: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேஜ் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
25: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: ஏ மீனா, கங்கிராச்சுலேஷன்ஸ். எத்தனை மாசம்?
3: தேங்க் யூ பிரியா, 6 மாசம் ஆச்சு.
4: எந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
3: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ்ல தான் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன், எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
5: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
6: என்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நானே டிசைன் பண்ண முடியுமா?
3: சதீஷ், இப்போ அது பாசிபிள் தான். கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
7: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
8: வாவ் ப்ரோ, உன் கார் பிபிஎஃப் அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
9: ஜஸ்ட் 40,000 பண்ணிட்டேன்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே பிபிஎஃப், ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
8: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூன் 5 இயர் கர்வாரே பிபிஎஃப்னா 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போயிடும்பா.
10: பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்டு பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.

ரேடியோ சிட்டியில இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க எந்த வானில் காதல் நிலவே, எஸ்பிபி சார் மற்றும் சுவர்ணலதாமாவின் குரலில், பா விஜயின் வரிகளில் இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel. Aarumugam. All-rounder Aarumugam.
2: Radio City.
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவில் இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா சேப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏன் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா சேப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்ல பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர், ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8%.

0: 5% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
1: இணைந்து வழங்குவோர்
2: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
3: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
4: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
2: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
5: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
6: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
7: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
8: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
9: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
2: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.

0: கோவில் வசந்தன் கோவில் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
2: தாருங்கள்.
3: இப்ப உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு. For more details visit www.galaxyhealth.com. Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
7: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
6: எதுக்கான கிளினிக் இது?
7: ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
8: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
9: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM specialized data analytics and cyber specialist courses are available. Degree and course certificate se ne kriko. Call 044-611-6399.
10: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
11: இன்று நம்முடன் SRM Global Hospitals காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
12: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிக்கேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
13: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
11: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
14: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
11: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ருபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
14: இது மாஸ் ஆஃபருங்க.
11: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
15: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
16: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
17: ஹே, என்ன சவுண்ட் இது?
18: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
17: என்ன இடம்?
18: சர்ப்ரைஸ்.
19: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92-acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
17: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
19: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
20: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
20: என்ன 5G? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
20: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.

0: FMR Radio City 91.1.
1: டெல்லி வர்சஸ் சென்னையில டெல்லி ஆரம்பத்துல ரெண்டு விக்கெட் விட்டாங்க. 39 ரெண்டுங்க. 6.3 ஓவர்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆட்டிருந்தாங்க. ரெண்டு விக்கெட் போச்சு.

0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
1: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
3: SSM நகர் பெருங்களத்து GST ரோட் 1BHK ரெடி டு ஆக்குபை 27 லாக்ஸ் ஓன்லி.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
10: Accord Housing, nam kanavu illa thin vali kaati. Ulagadam ECR matrum Poondamalliyil. Lot vaanga, Accord Housing, nam best.

0: brand new old the city. Young RJ's rumbo witty. And around the clock, non stop, unga fun kananga guarantee.
1: Radio City.
2: Radio City.
3: Nadi Narambalam, Chennai City. FM on Radio City 91.1.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்த வாக்குங்கள் மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம் வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ
5: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது
6: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே
5: என்ன 5G-ஆ அது என்ன புதுசா
6: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய் 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய் 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய் 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில் கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்
5: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச்
7: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜை சூஸ் பண்ணனும்
8: நாக் ஏ பிளஸ் அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க டிஏ இங்கிலீஷ் பிகாம் பிஸ்காம் பிசிஏ பிபிஏ டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக்ஸ் சைக்காலஜி எம்காம் எம்எஸ்சி போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க
7: விசிட் sainttomascollege.com
9: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறு ஆக்குங்க
10: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக் கீழ்பாக் சென்னை
11: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க
12: இங்க ஒன் வே கேசட் ஏசி ரவுண்ட் கேசட் ஏசி ஃபோர் வே கேசட் ஏசி பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 ton முதல் 4 ton வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்
12: வெறும் 6 inch ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம் கொள்ள அழகு ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்
11: அது மட்டுமா டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்
12: இவங்க விலைக்கு எங்கும் கிடைக்காது சண்டேயும் கடை உண்டு வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு
11: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்
12: கேசட் ஏசி வேர்ல்ட் ஒன்லி அட்
13: ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர்
14: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க என்ன ப்ராப்ளம்
15: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது முடியலையே
16: அட நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா
17: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி டிஎன்சி அப்ளை தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம் மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4
18: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது சென்னை Get ready for a revolution.
19: என்னங்க ஏசி வேணுங்க சம்மர் செட் ஆகல
20: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000 த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக் ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட் ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்
19: இது மாஸ் ஆஃபருங்க
20: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் மகிழ்ச்சியின் ஆரம்பம் நம்பிக்கையின் அடையாளம்
21: ரேடியோ சிட்டியில் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு காதல் மகாராணி எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜா இசையில்

0: சென்னை வர்சஸ் டெல்லி மேட்ச் நடந்துட்டுதுங்க. டெல்லியில் தான் டாஸை வின் பண்ணி டெல்லி பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறாங்க. 9.4 for 61 for 4 ஸ்டப்ஸ் இப்போ தான் உள்ள வந்திருக்காரு. அக்ஷர் வந்து 3 பால்ல 2 ரன் விக்கெட்டை மாலாமலான்னு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 100 பார்த்தீங்கன்னா செமையாக போட்டிருக்காருங்க. 11 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு சரியான ஓவருங்க. சீரியஸாகவே உள்ளே வரும்போதெல்லாம் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான மேட்ச் இது வந்து. டெல்லி ஜெயிச்சே ஆகணுங்கிற நிலைமையில இருந்தாங்க. அருமையா கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சென்னை.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார் பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விட்டாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
2: இணைந்து வழங்குவோர்
3: கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனஸ் ஆஃபர். ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ்.
4: SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: Ungal kanavu nanavaagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
11: Housing partner, Akkad Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam, ECR matrum Poothamalliyil. Plot vaanga, Akkad Housing dhaan best. Oru ball கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
13: இளையராஜா இசையில வாலி வரிகள்ல SPB மற்றும் லதா மங்கேஷ்கர் குரல்ல வலையோசை கலகலவென கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.
14: கலகலகலவென கவிதைகள் படி

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
2: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
3: சிக்கலான சக்கர நோயை சுக்கனூர் ஆக்குங்க.
4: டாக்டர் JP's கார்டியோ டயாபெடிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
7: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
8: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
7: எதுக்கான கிளினிக் இது?
8: ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
9: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
10: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
11: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
12: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
13: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
14: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
15: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
16: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
17: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
18: எஸ் மேடம், சொல்லுங்க.
17: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
18: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
17: எங்களுக்கு 6 AC வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 voltage இன்வெர்டர் ஏசி வாங்கினா 1 ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
17: வாவ், சூப்பர்.
18: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
17: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
18: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
19: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
17: We have no branches.
18: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
20: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி. அந்த ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டியில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் நலம் நலம் அறிய எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில், அகத்தியன் வரிகளில் இசை தேவா.

ஒன்னா கூட கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின், நெக் பெயின், பாடி பெயின் இது மாதிரியான பெயின் எல்லாம் இருக்கு அப்படின்னா மறக்காம டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்பெல்லாம் வயசு வித்தியாசமே இல்லாம மூட்டு வலியெல்லாம் வருது. ஒரே காரணம் பிராய்லர் கோழி மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கோங்க, எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது. அப்போ அப்படித்தானே இருக்கும் அப்படிமோல. பெயின் கில்லர் சாப்பிட்றதுங்கிறது சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெயின் கில்லரை சாப்பிட்ருவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ பெயின் கில்லர்லாம் சாப்பிட்டா சைட் எஃபெக்ட்ஸ் வருமே அப்படின்னு தெரிஞ்சிருந்தே ஏன் பண்ணுறான், வழியை சகிச்சுக்க முடியல வேறு வழி அப்படிமோல. அதுக்கு தான் டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில். இது ஆயுர்வேதிக் ஆயில் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. பல ஆண்டுகளாக ஏகப்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா மறக்காமல் டாக்டர் ஆர்த்தோ எல்லா கடைகளையும் கிடைக்கும். தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more. Radio
2: City. Yena, pudhu AC evlo kulirchi. Vaangina bill paatha manasukku kulirchi.
3: Ippo purinjindiya, eppovume vasanthan koda sarinuttu.

0: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்க போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
4: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்ட எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
5: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 hours அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
3: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
6: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
9: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
10: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574087.
11: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
12: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
13: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
14: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
13: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
15: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட.
14: மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
16: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
17: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம், NAC A grade certified autonomous college.
18: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
19: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. visit dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: கொக்கு செய்த கொக்கு எஸ்பிபி மற்றும் தேனி குஞ்சரமா குரல்களில் வரிகள் வைரமுத்து மியூசிக் ஏ ஆர்
2: ரஹமான். கொக்கு செய்த கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வேறதா முடிச்சிருச்சான்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City 91.1 la aadhi ready paadal kalai padangu.
4: India's number one dealer, Vasant & Kovin, jillinu oru AC Mela.
5: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
6: டாக்டர் ஜே பி கார்டியோ டயபெட்டிக் கிளினிக் கீழ் சென்னை.
7: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
8: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
9: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது.
10: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
11: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.2

0: 5% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: இன்று நம்முடன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிடல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
4: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுத்துல எது ஹை ரிஸ்க்?
5: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
6: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
7: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
8: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
3: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
8: இது மாஸ் ஆஃபருங்க.
3: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
11: ஹே, என்ன சவுண்ட் இது?
12: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
11: என்ன இடம்?
12: சர்ப்ரைஸ்.
13: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
11: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்க தான்.
13: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
14: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
15: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
14: எதுக்கான கிளினிக் இது?
15: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
16: வண்ணம், பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
17: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் major courses with many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
18: Hey, you are looking so cool ya.
19: Hama, summer heat a beat pandrathukku namba snehalaya silks la classy ah fancy ah different different ah super ah summer special collection irukku. Anga vaangi saree kattu neeyum cool ah irupa.
3: Snehalaya silks, Venkat Narayana Road, T Nagar.
20: Parambariyam maarala nambikkai maar புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
21: ஆல் நியூ VBJ அண்ணாசாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணாசாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: FMR Radio City 91.1.
1: சந்தோஷ் நாராயணன் இசையில முத்தமிழோட வரிகள்ல அனிருத் தீயோட குரல்கள்ல மைனர் வேட்டி கட்டி கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM.
1: உண்மைக்கு காத்திருக்கும் கட்சி போல உன் காதலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஊருக்குள்ள வெயில் கொஞ்சம் கம்மிதான், ஆனா உன்னுடைய வெப்பம் மட்டும் என்னை தினமும் சுட்டுக் கொண்டிருக்கிறது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. FM கேட்டு இருக்கீங்க, FM ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். ஆயிரம் கவிதைகள் சொல்லாத ஒரு ரகசியத்தை ஒரு சின்ன மெசேஜில் இருக்கிற அந்த மூணு புள்ளி சொல்லிடும். டைப் பண்ணி டெலிட் பண்ண டெக்ஸ்ட் மெசேஜ்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற காதலை உங்களுக்கு மட்டுமே தெரியப்படுத்தும். மெசேஜ் அனுப்பிட்டு ரிப்ளைக்காக காத்திருக்கிற அந்த தவிப்பு வேற மாதிரியான ஒரு வழி நிறைந்த சந்தோஷம். மெசேஜை பார்த்தாச்சு, ஆனால் பதில் இன்னும் வரலை அப்படின்ற ஒரு ஏக்கம், தவிப்பு, வலி, காதல் எல்லாமே ஒரு மனுஷனை பாடா படுத்தி எடுக்கும். இப்படி இன்பாக்ஸ்குள்ள நிறைய காதல் ஒளிஞ்சிருக்கு. அப்படி ஒளிஞ்சிருக்கிற காதலை பற்றி தான் பேச போகிறோம். ஹார்ட்ஃபுல்லான மியூசிக்கோட இந்த டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதலில் நீங்களும் உங்களுடைய காதல் கதையை ஷேர் பண்ணலாம். 7200 9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி

0: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டிகள். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
1: தனுஷ் குரலில், விக்னேஷ் சிவன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், சொல்லி தொலையேமா பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
2: आज म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
3: रेडियो सिटी।
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனோம் வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்ல பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: பெருசு வந்தா
9: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: ஹவுசிங் பார்ட்னர்
15: அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை.
16: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
17: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
18: உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்ஸி மாவில் இருக்குல்ல, ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் www.galaxyhealth.com. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் சேவையில்.
6: ஹே என்ன சவுண்ட் இது?
19: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
6: என்ன இடம்?
19: சர்ப்ரைஸ்.
20: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
6: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
20: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
6: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறு ஆக்குங்க.
21: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ் பார்க், சென்னை.
22: School final exams over. Career-la next thing panitingla? Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungo integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate same day kadiko. Call 044-611-6399.
23: Namma Tamil Nadu Mercantile Bank la 567 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.75% vatti matrum 456 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.6% vatti. TNC apply tarpo தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
1: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
3: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
1: இது மாஸ் ஆஃபருங்க.
3: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
5: நீங்க கேட்டிருக்கிறது FM, FM-னா
14: Radio City 91.1.
24: எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யம் தான். என்ன அந்த காலத்தில் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்றது ஒரு கோவில் திருவிழாவில், இல்லை ஒரு பஸ் ஸ்டாப்பில், இல்லை ஒரு தியேட்டர் வாசலில், இல்லை நடந்து போகிற தெருவீதியில் நடக்கும். ஆனால் இப்போது ஒரு இன்ஸ்டா ரிக்வெஸ்டில், ஒரு ஃபேஸ்புக் மெசேஜில், இல்லைன்னா தற்செயலாக ஒரு குரூப் சேட்டில் ஆரம்பிக்குது. முகம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க போடுற ஸ்டேட்டஸை வச்சு அவங்க குணத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற அந்த தருணம் இருக்கே, அது ஒரு தனி உலகம், அது ஒரு தனி சுகம். எல்லாருக்குமே ஒரு முதல் காதல் இருந்திருக்கும், எல்லாருக்குமே ஒரு முதல் சந்திப்பும் இருந்திருக்கும். உங்களுடைய முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு, இல்லை உங்களுடைய டிஜிட்டல் முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு, என் கூட கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். 7200-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி இன்னும் பேசலாம் நிறையா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம், எஃப்எம் ரேடியோ சிரியல். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு, இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல்.
25: வித்யாசாகர் இசையில், வைரமுத்து வரிகளில், சித்ரா மற்றும் ஹரிகரன் குரலில், அன்பே அன்பே நீ என் பிள்ளை பாடல்.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
10: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
3: உங்கள் சேவையில்
11: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
12: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
13: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
14: அட நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கும் சேஃப்.
15: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
16: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
15: இது மாஸ் ஆஃபருங்க.
16: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
17: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
18: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
19: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
20: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
19: என்ன 5G? அது என்ன புதுசா?
20: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
19: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
21: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
22: Radio City, Love Guru.
23: Radio City, Love Guru.
0: லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
1: Radio City 91.1.
2: ஹாய், நான் உங்க பிளேபேக் சிங்கர் சாய்ந்தவி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 91.1 FM ரேடியோ சிட்டி. நீங்க அடுத்து கேட்க போறது வந்து நான் ரீசெண்டா கிக்குங்கிற படத்துல அர்ஜுன் ஜன்யாவோட மியூசிக்ல விவேகா அவர்கள் எழுதின வரிகள்ல அர்மான் மாலிக் அவர்களும் நாளும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிரீசி டூயட் பாடியிருக்கோம். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் சாங்.

0: Radio City Love Guru oda neenga ketirukkuradhu FM FM na
1: Radio City 91.1
2: Nostalgic Love நினைவுகளின் இன்பாக்ஸ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். உங்கள் ஃபோனில் ஆர்கைவ் பண்ணி வச்ச பழைய சாட்ஸ்லாம் இருக்கா? சில நேரங்கள் அந்த பழைய மெசேஜ்களை ஒரு ஜேசிபி மாதிரி தோண்டி பார்க்குறப்போ அன்றைக்கி நம்ம எவ்வளோ சின்ன புள்ளத்தனமாக பிஹேவ் பண்ணியிருக்கோன்னு தோணும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் எக்ஸாச்சுரேட் ஆகிருப்போம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டிருக்கோன்னு தோணும், சிரிப்பும் வரும். நிறைய எமோஜிஸ் இருக்கும். அந்த மிட் நைட் டெக்ஸ்ட், வாய்ஸ் நோட்ஸ், இப்படி நிறைய காலங்கள் மாறினாலும் அந்த டெக்ஸ்ட் மெமரிஸ் நம்மளை அப்படியே சில வருஷங்களுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகுதில்லை. அது ஒரு சுவாரஸ்யம்தான். இன்னைக்கு அந்த பழைய நினைவுகளெல்லாம் தூசி தட்டிக்கோங்க. சின்னதாக ஒரு சிரிப்பு வரும், சிரிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே காதல் தான். காதலில் எல்லாமே ரசிக்கப்படுறது தான். இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டி எல்லாம் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: हाय, दिस इज हरभजन सिंह,
3: योर ओन बज्जी,
2: एंड यू आर लिसनिंग टू क्रिकेट का ब्लॉकबस्टर, ओनली ऑन इंडियाज नंबर वन रेडियो स्टेशन रेडियो सिटी।
1: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो एसबीआई पावर टू एवरी इंडियन।
4: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
5: நீங்களும்
6: நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
7: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. விசிட் sentthomascollege.com.
8: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU Small Finance Bank சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
9: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
10: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
9: இது மாஸ் ஆஃபருங்க.
10: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
11: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
12: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
13: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
14: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
0: லதா ரஜினிகாந்த் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், மணப்பெண்ணின் சத்தியம் பாடல், ரேடியோ சிட்டியில்.

0: காதல் சம்டைம்ஸ் சுகமானது, சம்டைம்ஸ் வலியானது. சுகமான வலிக்கான பெயின் கில்லரா லவ் குரு, ஓன்லி ஆன் எஃப்எம்.
1: இன்பாக்ஸ்ல வர எல்லா மெசேஜும் வெறும் எழுத்துக்கள் கிடையாது, அது இன்னொருத்தருடைய உணர்வு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். ஒருத்தங்க தன் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற இடமா என்னுடைய இன்பாக்ஸ் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. எனக்கு உங்க மேல காதல் இருக்கு, உங்களுக்கு என் மேல காதல் இருக்கு. அதனால நீங்க அனுப்புறீங்க, லவ் யூ. இந்த இன்பாக்ஸ் காதல் இருக்குல்ல, அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் பயங்கர வெயிட்டாக ஃபீல் ஆகும். ஒரு அவுட்லெட் மாதிரி ஷேர் பண்ணிக்கும்பொழுது மனசு லேசாகும். ஒருவேளை இதே மாதிரியான சுச்சுவேஷனில் யாராவது இருக்காங்க, உங்கள் கதை மாதிரியே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கலாம். நீங்களும் உங்களுடைய கதையை என் கூட ஷேர் பண்ணு 7200-9111-911 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அப்படி ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு யதார்த்தமான ஆழமான கதையை பற்றி தான் பேச போறோம். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு லாங் சைலன்ஸ்க்கு அப்புறம் அவங்க இன்பாக்ஸ்ல விழுந்த அந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். யாருடைய கதை, எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிஞ்சது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்க லவ் குரு, காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல்.
2: பாட்டு முன்தினம் பார்த்தேனே, இப்ப கேட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: பவர்ட் பை
1: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Beyond the Everyday Automobile Partner
3: Lanson Toyota Think Toyota Call Lanson 044-4000-8000
2: Jewelry Partner
3: Rubai 100 Pudume Indra Thangam Vanga Aarambikkalam NAC DigiGold App Download Seyyungal Ippode 7.5% Bonus Perungal
2: Maja Partner Wonderla Amusement Park India's Largest Maja Factory Ippo Namma Chennai La Happiness Partner Satya Spreading Happiness
4: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
7: நான் A+ அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
6: விசிட் sainttomascollege.com. என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
8: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்குனா சோஃபா ஃப்ரீ. ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ் பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனல்.
6: இது மாஸ் ஆஃபர்ங்க.
8: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
9: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறாக்குங்க.
10: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
11: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
12: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G

0: கோல்ட் வின்னர்.
1: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை அஞ்சு, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: புக்ஸ் அப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
3: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
4: ஆமா, சம்மர் ஹீட் பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
5: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
6: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
7: நீங்க கேட்டிருக்கிறது FM
8: ரேடியோ சிட்டி 91.1.
9: ரேடியோ சிட்டியில் சந்தன தென்றலை, பாடகர் சங்கர் மகாதேவனின் குரலில், வரிகள் வைரமுத்து, மியூசிக் AR ரஹமான்.

0: FMR Radio City 91.1.
1: ஜிப்ரான் இசையில மணி அமுதவாணன் வரிகள்ல, ஜிப்ரான் மற்றும் யாசின் நிசார் குரல்கள்ல யாரோ யாரோ கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். இன்னைக்கு யாருடைய காதல் கதையை நான் இன்பாக்ஸ் காதலில் ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, நிர்மலுடைய லவ் ஸ்டோரி. நீங்களும் உங்களுடைய காதல் கதையை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். 7200911911 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி. லவ் குரு, நான் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அஞ்சலி. கோயம்புத்தூரில் ஒரு காஃபி ஷாப்பில் எம்பிஏ படிச்சுட்டு ஹெச்ஆர் ட்ரைனிங்கில் இருந்த ஒரு பொண்ணு. ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் டைமில் அந்த காஃபி கொஞ்சம் காலியாக இருந்தது. நான் அங்கே போயிருந்தேன். நான் என்னுடைய கேமராவை அங்கே வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தபோது ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அஞ்சலி தான் அந்த காஃபியை கொண்டு வந்தாங்க. திடீர்னு தடுமாறினதில் காஃபி டேபிள் மேலே கொட்டிடுச்சு. ஆக்சுவலாக அது ஸ்பெஷல் காஃபி அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல வேலை கேமரா மேலே படலை. ஆனால் அவங்க பயந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் கோவப்படலை, பதட்டப்படலை, அவங்கள ரிலாக்ஸ் பண்ணேன். சாரி கேட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். அங்கே தான் ஆரம்பிச்சது எங்களுடைய பேச்சு. நான் இடத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு காட்டினேன். அவங்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். நான் பார்த்ததில் ஒரு ரசனைக்குரிய பெண் அஞ்சலி. அஞ்சலியுடைய யதார்த்தமான பேச்சுக்கு நான் பயங்கரமான ஃபேன் ஆகிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த கஃபே தான் எங்களுடைய, ஐ மீன் எங்கள் காதலுடைய கருவறை அப்படின்னு கூட சொல்லலாம். என்னுடைய ஃபோட்டோஸ்க்கான ஃபஸ்ட் கிரிட்டிக்காக அஞ்சலி மாறிட்டாங்க. அப்படியே எங்கள் பேச்சும் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சுது. அடுத்த சில மாதங்களில் என்னாச்சுன்னு சொல்கிறேன். எஃப்எம்ல, எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
1: பத்மபிரியா குரலில், தாமரை வரிகளில், சுந்தரமூர்த்தி இசையில், மேகதூதம் பாடல், ரேடியோ சிட்டியில்

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக் வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவங்க பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக் வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year end bonanza offer. Ura pakathila plot square features 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: ஹவுசிங் பார்ட்னர்
13: அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: நீங்க கேட்டிருக்கிறது FM. FM னா
15: ரேடியோ சிட்டி 91.1.
16: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
14: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM னா
15: ரேடியோ சிட்டி 91.1.
17: உங்கள் ரேடியோ சிட்டியில் ஆறு உயிரே சோனு நிகம் மற்றும் சைந்தவி குரல்களில் ஜி பிரகாஷ் இசையில் வரிகள் நாமத்துக்குமார்.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். இன்னைக்கு என்னுடைய இன்பாக்ஸ்க்கு வந்த நிர்மலுடைய கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ஷேர் பண்ணலாம். 7200-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குருன்னு டெக்ஸ்ட் பண்ணி. ஒரு காஃபி ஷாப்பில் தான் பரிச்சயமாச்சு அஞ்சலியுடைய அறிமுகம். நான் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அஞ்சலியுடைய யதார்த்தமான பேச்சுக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன். அப்படி தான் ஆரம்பிச்சது எங்களுடைய பேச்சை. பேச்சுன்றதோட அங்கே தான் காதலும் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த சில மாதங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ரோட்ஸும் எங்களுடைய காதலுக்கு சாட்சியாக இருந்துச்சு. லோக்குரு பெரிய ஆடம்பரம்லாம் இல்லை. வாளாங்குளம் போகிறது, ரேஸ் கோஸ்டில் நடக்கிறது, மருதமலை அடிவாரத்தில் பைக்கில் போகிறது, ரொம்ப ரொம்ப ரொம்ப யதார்த்தமான காதல். நான் முன்னாடி சொன்னால நான் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃப்க்கும் அஞ்சலி தான் முதல் கிரிட்டிக். ரெண்டு பேருக்கும் அப்படி பிடிச்சு போச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர். எங்களுடைய எதிர்காலத்தை பற்றின கனவுகளை நாங்கள் வளர்த்துக்கொண்ட அழகான காலம் அது. எங்கே லவ் சொன்னோம், எப்படி லவ் சொன்னோம் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. இங்கே பரஸ்பரம் எங்கள் பேச்சிலே காதல் இருந்துச்சு, எங்களுடைய நடவடிக்கையிலே காதல் இருந்துச்சு. அதனால நாங்கள் லவர்ஸ் தான் அப்படின்னு காதலே அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. எப்போதுமே காதல் வரும்போது சும்மா வராதில்ல, அப்படிதான் ஒரு டேர்னிங் பாயிண்டையும் கொண்டு வந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எஃப்எம்ல. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல்.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் காதல் சடுகுடு. நவீன் எஸ்பிபி சரண் குரல்கள்ல, வைரமுத்து வரிகள்ல இசையமைச்சிருக்கிறாரு.

இசைஞானி இளையராஜா மற்றும் பெல்லா ஷிண்டே குரல்களில், நாமுத்துக்குமார் வரிகளில், இளையராஜா இசையில், வானம் மெல்ல பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: பவர்ட் பை
1: எல்டியா. சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Beyond the Everyday Automobile Partner
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson 044-4000-8000.
2: Jewelry Partner
3: ரூபாய் 100 போதுமே இன்று தங்கம் வாங்க ஆரம்பிக்கலாம். NAC DigiGold ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இப்போதே 7.5% போனஸ் பெறுங்கள்.
2: மஜா பார்ட்னர் வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மஜா ஃபேக்டரி இப்போ நம்ம சென்னையில. ஹாப்பினஸ் பார்ட்னர் சத்யா, ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ்.
4: மனசுக்கு குளிர்ச்சி
5: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
2: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு கபில் கபிலன் மற்றும் பிரியங்காவோட குரல்கள்ல சாம்சியஸ் இசையில கபிலன் வரிகள்ல சிறகாட்சி பூவே. தொடர்ந்து கேளுங்க.

எஃப்எம் ரேடியோ சிட்டி எல்லாம் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். நிர்மலுடைய காதல் கதையை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிர்மல் அஞ்சலி ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணாங்க. நிர்மல் போட்டோகிராஃபர், அஞ்சலி எம்பிஏ முடிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க. யதார்த்தமான பேச்சு பிடிச்சி போச்சு. போட்டோகிராஃபுக்கு அஞ்சலி ஒரு ஃபர்ஸ்ட் கிரிட்டிக். இப்படி ஆரம்பிச்ச பேச்சு காதலா மாறுச்சு. காதலை சொல்லிக்காமலே நாங்கள் காதலர்கள் ஆகிட்டோம். இதை காதலும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஆனால் குரு வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்கிறதில்ல. அஞ்சலிக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆஃபர். இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே மனசு வராது. அவளும் மிஸ் பண்ணல. பிகாஸ் ஃபேமிலி என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா. அஞ்சலியுடைய குடும்ப சூழ்நிலைக்காக அஞ்சலி அந்த வேலையை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம். நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அஞ்சலி தான் சொன்னால் நம்ம டச்சில் இருப்போம், நிர்மல் டிஸ்டன்ஸ்லாம் நம்மளை பிரிக்காது அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அஞ்சலி பெங்களூருக்கு கிளம்புனா. ஆனால் அந்த பிரிவு தான் எங்களுடைய காதலில் முதல் சோதனையை அமைய போதுன்னு எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ரெண்டு பேருக்குள்ளே பரஸ்பரம் ஒத்து போகும்போது டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட போதுன்னு நான் நினச்சேன். ஆனால் டிஸ்டன்ஸ் ரெண்டு மனசுக்கு வேணுமா நெருக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் அது பிரிவை தான் ஏற்படுத்துன்னு புரிஞ்சுக்கிட்ட மொமெண்ட் அது. இன்னும் பேசலாம். தொடர்ந்து கேளுங்க FM FM ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to Cricket का ब्लॉकबस्टर, only on India's number one radio station, Radio City.
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI पावर टू एवरी इंडियन।
3: Love Guru order, Ninga Katerikardu FM, FM na
4: Radio City 91.1.
5: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள் மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம் வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ
6: ரேடியோ சிட்டி லவ் குரு
3: Radio City Love Guru order. Neenga kettirukkaradhu FM FM na
4: Radio City 91.1.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலகில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். இன்னைக்கு என்னுடைய இன்பாக்ஸ்க்கு வந்து நிர்மலுடைய லவ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிர்மல் அஞ்சலி ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணாங்க. யதார்த்தமான பேச்சு, ரெண்டு பேருக்குமே பிடிச்சு போச்சு. அதில் சொல்லாமலே காதலர்கள் ஆகிட்டாங்க. வழக்கம் போல் கெரியர் அப்படின்னு வரும்பொழுது பெங்களூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அஞ்சலிக்கு அவங்களும் கிளம்பிட்டாங்க. குடும்ப சூழல் அப்படி டிஸ்டன்ஸ்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது நிர்மல், டோன்ட் வரி அப்படின்ட்டு தான் போனாங்க. ஆனால் பெங்களூருடைய பிஸியான வாழ்க்கை அஞ்சலியை மொத்தமாக எடுத்துக்கிச்சுன்னு தான் சொல்லணும். லவ் குரு, நானும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வேலையில் ரொம்ப பிஸியாக முழுகி போயிட்டேன். ஆரம்பத்தில் மணிக்கணக்காக எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் நாங்களும் பேசினோம். போக போக குட் மார்னிங் குட் நைட்டோட நிறுத்திக்கிட்டோம். ஏன்னு தெரியல, இதுக்கு பின்னாடி எந்த காரணமும் இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏன் நாம் மட்டும் எப்போதும் மெசேஜ் பண்ணுறோம், ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டியா, ஹவ் வாஸ் த டே அப்படின்ற ஈகோ எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணுன மாதிரி அஞ்சலிக்கும் தோணியிருக்கு. ரெண்டு பேர் மனசுலையும் அது முளைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் சண்டெல்லாம் போட்டுக்கல, ஆனால் சைலன்ஸ் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த இன்பாக்ஸ் உரையாடல் முற்றிலுமா நின்று போச்சு. லவ் குரு பிரேக்கப் தான் சொல்லிக்கல, பிரேக்கப் சொல்லிக்காமலே பிரிஞ்சு போயிட்டோம். அப்படியே ரெண்டு வருஷம் போயிடுச்சு. அப்புறம் என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. நீங்களும் உங்களுடைய காதலை ஷேர் பண்ணணுமா? 7200-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல்.
1: ரேடியோ சிட்டியில கேட்டுட்டு இருக்கீங்க தண்டோரா கண்ணால. பிபி பிரசன்னா குரலில், யுகபாரதியின் வரிகளில், டிஎம்ஆரின் இசையில்.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற பீ ரைட் சன்ஃப்ளவர் oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பீ ரைட் சன்ஃப்ளவர் oil-ல வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார்சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 deep beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai 100 podume indru thangam vaanga aarambikkalam. NAC Digigold app ay download seiyungal ippode 7.5% bonus perungal.
2: Maja partner Wonderla Amusement Park, India's largest Maja factory ippo namma Chennai la. Happiness partner Satya, spreading happiness.
4: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு திபு நயன் தாமஸ் இசையில, கிருத்திகா நெல்சன் வரிகள்ல, கபில் கபிலன் மற்றும் அனிலா ராஜுவோட குரல்கள்ல கிளியே. தொடர்ந்து கேளுங்க.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, ரேடியோ சிறியல். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். இன்னைக்கு என்னுடைய இன்பாக்ஸ்க்கு வந்திருந்த நிர்மலுடைய கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ஷேர் பண்ணலாம் உங்களுடைய கதையை 720-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி. நிர்மல் அஞ்சலி ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாங்க, சொல்லிக்காமலே காதலாச்சு. அப்புறம் வேலை கிடச்சி அஞ்சலி பெங்களூர் போயாச்சு. டிஸ்டன்ஸ் நிர்மலையும் அஞ்சலியும் பிரிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகி, நான் ஏன் பேசணும், நான் ஏன் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டுடுச்சு. பிரேக்கப்னு சொல்லிக்காமலே அப்படியே ரெண்டு வருஷம் போயிடுச்சு. லவ் குரு, நானும் என்னுடைய ஃபீல்டில் பேர் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டேன். அஞ்சலியும் அவங்களுடைய கெரியரில் அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் அஞ்சலியை மறக்க நினைக்கல, வைஸ் வர்ஸா அஞ்சலியும் என்னை மறக்க நினைக்கல நினைக்கிறேன். எங்கேயாவது தற்செயலா அஞ்சலியை மீட் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மைண்ட்குள்ள ஓடிட்டே இருந்து அது ஒரு ஏக்கமாகவும் மாறுச்சு. இது அஞ்சலிக்கும் இருந்ததா என்னன்னா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இது நிறையவே இருந்துச்சு. அந்த சைடில் அஞ்சலி தன்னுடைய ஃபோனில் நான் அப்புறம் பழைய மெசேஜ்லாம் படித்து பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் அழுது தன்னுடைய நாட்களை கடத்திட்டு இருந்ததா காலம் ஒரு நாள் எனக்கு காட்டி கொடுத்துச்சு. காதல் எப்படி எங்களுடைய காதலுக்குள்ளே ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டை கொண்டு வந்ததோ பெங்களூர் பயணமாக அதே மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டையும் கொண்டு வந்துச்சு. அது என்னன்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். எஃப்எம்ல எஃப்எம் ரேடியோ சிறியல். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
1: கார்த்திக் மற்றும் சாஷா திரிபாதி குரல்களில், விக்னேஷ் சிவன் வரிகளில், கார்த்திக் இசையில் ஹே லவ் பாடல் ரேடியோ சிட்டியில்.
2: என் காலைகள் மாறி போனது, என் மலைகள் நீண்டு போகுது.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏ மும்பை டீமா இருக்கட்டும், ஏ பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏ தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏ கொல்கத்தா ஃபேன், சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏ நல்ல பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year end bonanza offer. Ura pakkathula plot square features 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: ஹவுசிங் பார்ட்னர்
13: அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே நகர், சென்னை.
14: FM கேட்டுட்டு இருக்கீங்க, FM ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோட டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். என்னுடைய இன்பாக்ஸ்க்கு வந்து நிர்மலுடைய லவ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அஞ்சலி நிர்மல் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணி காதலாகி வேலைக்காக பிரிஞ்சாச்சு. இப்போ ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஃபீல்டில் அடுத்த ஸ்டெப் போயாச்சு. பிரேக்கப்னு சொல்லிக்கலாம், ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு பிரேக்கப். எப்படி லவ் யூன்னு சொல்லிக்கலையோ, ஆனால் எப்படி ரெண்டு பேருக்குள்ள காதல் இருந்ததோ அந்த மாதிரி. என்னைக்காவது எங்கேயாவது மீட் பண்ணிட மாட்டோமான்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. அதற்கான சந்தர்ப்பத்தை ஒரு ஆக்சிடென்டல் மீட்டிங்கை எதிர்பாராத விதமாக இந்த பிரபஞ்சம் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எஸ், லவ்ரு நான் பெங்களூருக்கு ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் அசைன்மெண்ட் கிடைச்சி போறேன். ஆக்சுவலா வேண்டாம் வெறுப்பா தான் போனேன். நம்ம ஊர்ல எங்கேயாவது அஞ்சலியை பாத்திர மாட்டோமான்ற தாட் ப்ராசஸ்ல சுத்திட்டு இருந்த எனக்கு அஞ்சலி இருக்கிறது பெங்களூர்ல தானே அப்படின்றது தோணவே இல்லை. அப்படி பெங்களூர் போன எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து இருந்துச்சு. அங்கே எம்ஜி ரோட்ல இருந்த ஒரு பழைய புக் ஷாப்ல நான் ஒரு பழைய புத்தகத்தை தேடிட்டு இருக்க, எனக்கு எதிர்க்க ஏதோ ஒரு புத்தகத்தை தேடிட்டு இருந்தது அஞ்சலியே தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம், பேசலாம் இல்லை, ஒரு சைலன்ஸ். அந்த நொடி, அந்த மொமெண்ட் லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. மொத்த உலகமும் ஃப்ரீஸ் ஆகி போன மொமெண்ட் அது. அப்புறம் எங்களுக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷன் அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. FM ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல்.

0: என் பேரும் காதல், காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு ஒன்லி ஆன் எஃப்எம். எஃப்எம்னா
1: ஜஸ்டின் பிரபாகர் இசையில பாலி வரிகள்ல, எஸ்பிபி சரண், சந்தியா, பல்ராம் மற்றும் அனு ஆனந்த் குரல்கள்ல வணக்காக பிறந்தேனே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரியில்லான்னு உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். அஞ்சலி நிர்மலுடைய காதல் கதையை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம், காதலாச்சு, காதல்னே சொல்லிக்காம அதே மாதிரி பிரேக்கப்னே சொல்லிக்காம பிரிஞ்சிட்டோம். ரெண்டு வருஷம் போச்சு. ஒரு ஒர்க் விஷயமா பெங்களூர் போன இடத்துல அஞ்சலியை ஒரு புக் ஷாப்ல மீட் பண்ணேன். அவ்வளோதான், எல்லாமே மாறி போச்சு. எங்களுக்குள்ள ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் ஆரம்பமாச்சு. அந்த புக் ஷாப்லேருந்து கிளம்பி போய் ஒரு பார்க்கில் உட்காந்தோம். அங்கே ஒரு 10 நிமிஷம் சைலன்ஸ். அப்புறம் நான் தான் ஆரம்பித்தேன், ஏன் பேசலை அஞ்சலி அப்படின்னு. நீ தான் பேசலை அப்படின்னு அங்கேருந்து ரிப்ளை வந்துச்சு. ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க காத்திருந்திருக்கோம். ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் ஈகோ அப்படின்ற ஒரு வால் எங்களை பிரித்து வச்சிருக்குன்றது அப்போ தான் புரிஞ்சுது. நான் ஏன் ஃபஸ்ட் அனுப்பணும், நான் ஏன் ஃபஸ்ட் கூப்பிடணும், நான் ஏன் பேசணும்னு ஈகோ. அதே மாதிரி அவளுக்கும் அதுதான் எங்களை பிரித்து வச்சிருக்கு. காதல் அப்படின்னாலே விட்டு கொடுத்து போகிறது தானே, அது கடைசி வரைக்கும் அந்த நேரத்துக்கு உரைக்கல. இப்போ புரிஞ்சுது. இன்பாக்ஸில் டைப் பண்ணி சென்ட் பண்ணாமல் விட்ட நூற்றுக்கணக்கான மெசேஜை பற்றி மணிக்கணக்கில் பேசணும். அப்போ தான் புரிஞ்சுது மௌனத்தை விட பெரிய வழி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு. அது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஃபீல் ஆன மொமெண்ட். அப்போ அங்கே சுற்றிட்டு இருந்த காதல் எங்களை மறுபடியும் வந்து சுற்றிக்குச்சு. இதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேரையும் விடவே மாட்டேன்னு ரொம்ப இருக்கமா. அது லைஃப்பில் நடந்த ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரீயூனியன். இன்னும் பேசலாம் தொடர்ந்து கிளங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலகில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல்.
1: ரேடியோ சிட்டியில் நீங்கள் கேட்கறது நீ பார்க்கும் பார்வை என்னோடு பாடல். வித்யாசாகர் இசையில், பா விஜய் வரிகளில், சத்யபிரகாஷ்

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி எல்லாம் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது டியூஸ்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். என்னுடைய இன்பாக்ஸ்க்கு வந்து நிர்மலுடைய காதல் கதையை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிர்மல் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். அஞ்சலி வந்து HR-க்காக படித்த ஒரு பொண்ணு. ஒரு காஃபி ஷாப்பில் பரிச்சயமாகி பேசி பழகி காதல்னு சொல்லாமல் காதலாகி கெரியரில் அடுத்த ஸ்டெப் போகும்போது அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு டிஸ்டன்ஸ் அந்த காதலையே சுக்குநூறாக்குச்சு. ஐ மீன் பிரேக்கப்னு சொல்லாமலே பிரிஞ்சிட்டாங்க. அப்படியே வருஷங்கள் ஓடிடுச்சு. அவங்கவுங்க கேரியரில் அவங்கவுங்க பிஸி ஆகிட்டாங்க. திடீர்னு ஆக்சிடென்டலாக ஒரு மீட்டிங் பெங்களூரில். அஞ்சலியை பார்த்ததும் அது வரைக்கும் ஒளிஞ்சிருந்த காதல் வந்து மறுபடியும் ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிக்கிச்சு. ஈகோ தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருந்த வால் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அதை உடச்சிட்டோம். இனிமே ஒருபோதும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துக்கிட்டோம். டிஸ்டன்ஸ்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டும் இல்லை. புரிதல், ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த புரிதல் இருந்தால் போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் லவ் குரு நான் அஞ்சலியுடைய கையை இருக்குமா பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், இனிமேல் நம்மளுடைய இன்பாக்ஸ் எப்போதுமே காலியாகாது அப்படின்னு. ஒரு சின்ன ஸ்மைலோட என் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டான். வாழ்க்கையிலையும் சரி கெரியர்லையும் சரி அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் எங்கள் காதலையும் தெரிவித்து கல்யாணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த லெட்டர் அவர் முடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் நிர்மல் அண்ட் அஞ்சலி. எப்படி புரிஞ்சுக்கிறது காதலோ அதே மாதிரி உணர்வதும் காதல். எப்போ அந்த ஈகோவை ஃபீல் பண்ணிட்டீங்களோ இதுக்கப்புறம் அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சிறப்பாக கொண்டாடுங்க காதலையும் கல்யாணத்தையும். கல்யாணத்துக்கு அப்புறமும் காதலை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ஒன்று ஒன்று தான், காதலில் ஈகோவுக்கு இடமே இல்லை. நீங்கள் நேசிக்கிற ஒருத்தருக்கு மெசேஜ் செய்யணும்னு தோணுச்சுன்னா உடனே செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு அப்படின்றது நம்ம கையில் இல்லை. பிகாஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இல்லாஜிக்கல் அண்ட் அன்பிரடிக்டபிள். ஓகேவா? இந்த மொமெண்ட்ல நானும் காதலும் விடைபெறுகிறோம். தொடர்ந்து கிளிங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிறியல் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. நீங்களும் உங்களுடைய கதையை என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னா 720-9111-911 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. டைம் ஆச்சு, இப்போ நான் கிளம்புறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் லவ் யூ.
1: மதுஸ்ரீ மற்றும் ஏ ரஹ்மான் குரல்ல, ஏ ரஹ்மான் இசையில, பைரமுத்து வரிகள்ல கேட்டு இருக்கீங்க சண்டக்கோழி பாடல் ரேடியோ சிட்டில.
2: சண்டக்கோழி கோழி இவ சண்டக்கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சுந்த கோழியா.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI
1: क्रिकेट का ब्लॉकबस्टर। Hi, this is Harbhajan Singh, your own Bajji, and you are listening to Cricket Ka Blockbuster only on India's number one radio station, Radio City.
0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI पावर टू एवरी इंडियन।
2: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
4: கானா பாலாவின் குரல் மற்றும் வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையில் ஓரக்கண்ணால பாடல்.

0: மாமா இங்க லவ் ஃபெயிலர்ல உட்காந்துனுக்கறான். நீங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கறியா? ஆடிங்.
1: சாரிப்பா, தல பேர் என்ன?
0: பிரபு. யா,
1: மொத்த டீடைலும் கொடு.

0: சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
2: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டு சந்தோஷ் நாராயணன் மற்றும் துவனி கைலாஷ் குரல்கள்ல, விவேக் வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில உனக்குத்தான். தொடர்ந்து கேளுங்க.